0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: மாற்றத்தை தேடாதே உருவாக்கு. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செம்மையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் அதிகமாகணும், நல்ல நிலைமைக்கு நம்ம மாறணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வெறும் நினப்பில் மட்டும் நடந்துடாது, அது கண்டிப்பாக செயல்லையுமே இருக்கணும். மாற்றம் வரணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க மாற்றத்தை நோக்கி புறப்படணும், மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம்ங்கிறது வந்துட்டு நடக்கும். நம்மளை நிறைய பேர் வந்துட்டு சூழ்நிலை மாறட்டும், அப்புறமா வந்துட்டு முயற்சி பண்ணிக்கலாம், இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, நல்ல நேரம் வரட்டும், கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிக்கலாம், யாராவது உதவி பண்ணட்டும், வாய்ப்பு கிடைக்கட்டும், இப்படி பல காரணங்களால் ஒரு முயற்சியை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோடு அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயத்தை நம்மளால் அடைய முடியும். ஸோ அதனால் மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C ஆக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் இப்போதான் லைட்டான ஒரு என்ட்ரியே கொடுக்குறாரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் விண்வெளி தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கலாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே மார்டின் காட்டிஞ்சரோடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது, ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, வெந்தயம் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 115 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் 5 ரூபாய் அதிகமாகி 120 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து சீராக இருக்குது, விலை சற்று ஏற்று இறக்கமாக வந்து இருந்துட்டு வருது. அதே மாதிரி தரத்தை பொறுத்து 86 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நாட்களுக்கு இதே விலையே தான் தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 62 ரூபாய், இந்த வாரம் 1 ரூபாய் அதிகமாகி 63 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து குறைவாக இருக்குது. சோயாபீன்ஸ் மொத்த விலையில 63 ரூபாய்க்கும் சில்லறை விலையில 105 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. மேலும் விலை அதிகரிக்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்பாளி இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 34 ரூபாய், இந்த வாரம் 1 ரூபாய் அதிகமாகி 35 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. பப்பாளி பழத்துடைய வரத்து மிகவும் குறைவாக இருக்குது, அதனால விலை அதிகமாகிருக்குது அப்படின்னும், இன்னும் 1 மாதத்திற்கு இந்த விலையே தான் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 52 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வால் கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், புஷ் அவரை 60 ரூபாய், கேரட் 85 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 55 ரூபாய், புவன் வாழை 55 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
4: என்னடா சொன்னாரு?
3: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
4: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவுன்னு தெரியுமா?
3: அப்படி என்னடா உணவு?
4: மதிய உணவு, இரவு உணவு.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றின ஒரு பேர் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, நங்கவள்ளி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால நங்கவள்ளி, தோப்புத்தெரு, வீரக்கல், பாசக்குட்டை, காந்திபுரம், அங்கிரெட்டியூர், அத்தியப்பன் காட்டு வளவு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாரியே முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தலைவாசல் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய துறைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால சாத்தப்பாடி, சார்வாய், சார்வாய் புதூர், தென்குமரை, வடக்குமரை, மஞ்சினி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மட்டும்தான் மின்தடையானது ஏற்பட போகுது. அதே மாதிரி தொப்பூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பூர், உம்மியம்பட்டி, செக்காரப்பட்டி, கொல்லன்குட்டை, எட்டல்காடு, சின்ன கணவாய்க்காடு, காட்டு வளவு, அகதிகள் முகாம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய இடத்துல டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக மேட்டூர் அணை மின்பாதை நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால விருதாசம்பட்டி, குப்பனூர், காளியூர், பழங்கோட்டை, பொட்டநேரி, பொட்டநேரி 4 ரோடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கொடுக்க பருவாய் சாங். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.
4: கொடுக்கு பார்வையில் என்ன கூறு போடுறியே,

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நம்ம சேலத்துல ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு தங்கத்தோட விலை அதிகமாகும் இல்ல கம்மியாகும் இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஆனா அதே நிலவரத்துல தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் ஆகாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகாது, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில இப்பவுமே வந்துட்டு பவுனுக்கு 2760 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச மார்க்கெட் நிலவரப்படி தங்கத்தோடைய விலை ஏற்ற தெரியும். இப்போ அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,450 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 116,400 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 255 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 255,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் தங்கத்தோடைய விலை கடந்த நாட்களில் 13,000 சில்லற அப்படி மாதிரி தான் வந்து விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 14,000 தாண்டி 14,550 ரூபாய் அப்படி மாதிரி கிராமுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. பவனுக்கு 116,400 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் முட்டையோடைய விலையுமே கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பர்தாஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம வந்துட்டு நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளுங்க. என்ன நாள் அப்படின்னா, இப்போ மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அந்த மேட்டூர் அணை அப்படிங்கிறது நம்ம சேலத்துக்கான பெருமை. இந்த பெருமைக்கு சொந்தக்காரமான நாள் தான் வந்துட்டு இந்த நாள். என்ன நாள் அப்படின்னா, மேட்டூர் அணை கட்டி இன்னையோட 92 ஆண்டுகள் வந்துட்டு நிறைவடை இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணை கட்டுமான பணி 1925 வருஷம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அணையுடைய மேற்பகுதியில் கடைசி கல் வந்துட்டு 1934 ஜூலை மாதம் 14ஆம் தேதி வைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் முடித்து வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் சின்ன சின்ன வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வந்துட்டு அணை முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. அதுபடி அணையுடைய கட்டி முடிக்கப்பட்ட நாளோடைய சேர்த்து 92 ஆண்டுகள் வந்துட்டு இன்னையோட நிறைவடைய இருக்குது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்காக முதல் கட்டமாக 1934 ஜூன் மாதம் 12ஆம் தேதி நீர் திறக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது அணையுடைய நீர்மட்டம் 64.20 அடி, நீர் இருப்பு 27.91 TMC ஆகவும் இருக்குது. இப்போ அணையோடைய நீர்மட்டம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானதால் இப்போ வரைக்கும் வந்துட்டு 12 மாவட்டங்களில் 17.10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுட்டு இருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மேட்டூர் அணை தான். நேற்று அணையோடைய நீர்மட்டம் 84.50 அடி, நீர் இருப்பு 46.58 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போ வினாடிக்கு 10692 கனஅடியாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வினாடிக்கு 2000 கனஅடி நீர் வந்துட்டு காவிரி ஆற்றில் குடிநீருக்காக வெளியேற்றப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோடைய நீர்மட்ட நிலவரம் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 84.50 அடியாகவும் நீர் இருப்பு 46.58 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 10692 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 2000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த நாட்களில் 12000 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு டெய்லியும் நீர்வரத்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகி 10692 கனஅடி அப்படி மாதிரி தான் இப்போதைக்கு நீர்வரத்து இருந்துகிட்ருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு எப்பவும் போல 2000 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போல எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே ரெடியாக வெயிட்டிங்ல இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, வர 24ஆம் தேதி வரைக்குமே சேலம் ரயில் தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாட்டு பணி நடக்கிறதுனால சென்னை ரயில்கள் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அதுபடி நேத்துல இருந்து வர 24ஆம் தேதி

வரைக்குமே மங்களூர் சென்ட்ரல் டு சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னும், இந்த ரயில் அதிகாலை 3:15 தாம்பரத்தை அடைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்கு ரயில் இன்னையிலிருந்து வர 25 வரைக்குமே எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து நைட்டு 11:40 புறப்படும் அப்படின்னும், மேலும் சேலத்திலிருந்து நேற்று முதல் வர 24 வரைக்குமே சேலம் டு சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் எழும்பூர் போகாமல் அதிகாலை 3:30 தாம்பரம் ஸ்டேஷனோடையவே நிறுத்தப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது சேலம் டு தாம்பரம் பயணிக்கிறீங்க இல்லை எழும்பூர் பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை ஜங்ஷன் அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை வின்சென்ட் புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி தந்தை என அழைக்கப்படுபவர் யார், இந்தியாவின் விண்வெளி தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய பதிலாக காலையில் 7:00 to 9:00 பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்து குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில் இந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ ஒரு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துலேருந்து இந்த டிராபிக் ஐலண்டில் நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்குது. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே வரைவு பாடத்திட்டம் வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரிதாங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. பள்ளிக் கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 அடிப்படையில் புதிய கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டங்கள் உருவாக்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்களுடைய தலைமையில் உயர்மட்ட வல்லுநர் குழு, கலைத்திட்ட வடிவமைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழுவினரின் வழிகாட்டு படி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வரைவு பாடத்திட்டம் https://tnschools.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. இது பற்றி கல்வியாளர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் https://tnschools.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர 31ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாடத்திட்டம் வந்துட்டு இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்குது. இது வந்துட்டு https://tnschools.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பாடத்திட்டத்தை வந்து பார்த்துட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வரும் 31ஆம் தேதி வரைக்குமே அந்த இணையதளத்திலே நீங்கள் வந்துட்டு தெரிவிக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. https://tnschools.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஜெனிஃபர். அவங்க வந்துட்டு சின்ன வீராணம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுடைய 25வது பிறந்தநாள். இவருக்கு யார் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா அம்மாப்பேட்டை முருகன் அண்ணா வந்துட்டு இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்முடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் சத்யனுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜெனிஃபர். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக இருக்கணும். உங்களை வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினச்சிக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலையை நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणा का பக்கத்துல வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். தேவர் உதவி அவர்கள் ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வச்சு அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நங்கவள்ளியில் நாளைக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நங்கவள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மகளிர் கல்லூரியில் நாளைக்கு வேலைவாய்ப்பு முகாம் வந்துட்டு நடக்கப் போகுது. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்குமே வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்கப் போகுது. இதில் பல முன்னணி தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு தேவையான ஆட்களை தெரிவு செய்யிருக்காங்க. 8வதுலேருந்து பட்டப்படிப்பு முடித்த டிப்ளமோ ஐடிஐ படித்த எல்லா மாணவர்களுமே வந்துட்டு 18 முதல் 45 வயதுக்குட்பட்ட இருபாலருமே கல்விச் சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றின் நகல்களோட பங்கேற்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 0427240750 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைன்னா 9943710025 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த சளி இருமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சளி இருக்கும் ஆனால் இருமலும் வந்துட்டு கூடவே இருக்கும். அப்படி அந்த சளி இருமல் இருக்கும்போது மிளகு இருக்கு இல்லையா, மிளகு அப்புறமா வந்துட்டு வெத்திலை, அதை ரெண்டு எடுத்துக்கிட்டு மிளகு வந்து வெத்திலைக்குள்ளார வச்சு அதை நல்லா வந்துட்டு வாயில் போட்டு மென்று அதை முழுங்கினதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் கொஞ்சம், அதாவது சுடு தண்ணி வச்சு அதை கொஞ்சம் ஆறவிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே குடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதமாக இருக்கும். கொஞ்சம் நல்லாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு வந்தோம்னா காலம் எடுத்துக்கும். ஆனால் இது வந்து வறட்ட இருமலுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, சளி இருமலுக்கு மட்டும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள் ஒரு கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேளுங்க. நாகராஜ் அவங்களோட உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததா இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவது மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்வா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகி ரிதிக்கும் நம்ம குழு நிச்சில. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஏஆர் அந்த இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு ஜெய் பண்ணுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் HRMS அதாவது கல்யாணி ஜாம் அப்படிங்கிற இந்த ஆப் வாயிலாக வந்துட்டு NHIS அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாள அட்டை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களை ஓய்வூதியம் பெறக்கூடிய மாவட்ட கருவூலம் அல்லது சார்நிலை கருவூலத்தில் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் கருவூலம் மூலம் IFHRMS வாயிலாக பெறுபவர்கள் புதிய காப்பீடு திட்டம் 2026 தங்கள் மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கு ஓய்வூதிய புத்தகம் நகல், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதார் அட்டை நகல், நுகர்வோர் அட்டை நகல், பான் கார்டு நகல், வங்கி புத்தகம் நகல், ஓய்வூதியதாரரின் கணவன் மனைவி பணியில் இருப்பின் அவது தொடர்பான ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி சமீபத்திய புகைப்படம், அதுக்கப்புறம் மாநில அரசு பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா NHIS பிடித்தம் செய்த விவரங்கள், கணவன் அல்லது மனைவி ஓய்வூதியராக இருப்பின் ஓய்வூதிய விவரம், ஆதார் நகல், அதுக்கப்புறமா 2 ஓய்வூதியம் வாங்குபவராக இருப்பின் மற்றொரு ஓய்வூதிய குடுவை எண் மற்றும் விவரங்கள் ஆகிய ஆவணங்களை தங்களுடைய ஓய்வூதியம் பெறக்கூடிய மாவட்ட கருவூலம் அல்லது சார்நிலை கருவூலத்தில் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, பாரதியை அவங்க வந்துட்டு ஆத்தூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாரதி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்களை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 9 மணி ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷோடைய அர்மணி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இப்போ உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன ரெடியாக வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவது மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்வா? ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவது மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்வா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் விண்வெளி தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் விண்வெளி தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் டாக்டர் விக்ரம் சாராபாய். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பாட்டில இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பாட்டில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுபாஷ், தர்னிஷா, காவ்யா, ஜோஷ்வா, தனேஷ், மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட் சொல்றவங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க கிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா போவேண்டர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: நூற்றி 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவால ரெண்டு பேரும் பேச வந்துட்டோம். திவாகர் மற்றும்
2: பிரதீபா
1: ரெண்டு பேரும் இன்னைக்கு காலங்காத்தாலேயே உங்ககிட்ட காலங்காத்தால இல்லை ஒரு 9 மணி வாக்கில் ஜாலியாக பேச வந்துட்டோம். வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க எங்கள் ரெண்டு பேர் கூட. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கூட விளையாட போகிறோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், பிரதீபா சொல்லுவாங்க. சொல்லுங்க பிரதீபா.
2: காய்கறி கலர்.
1: காய்கறி கலரா?
2: காய்கறி வண்ணங்கள்.
1: காய்கறி கலர்லயே வைக்கலாம் நம்ம. இன்னைக்கு வந்து காய்கறி கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போறோம். இந்த காய்கறி கலர் அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு காய்கறி சொல்லுவேன், அந்த காய்கறி நான் சொல்ற காய்கறிக்கு ஏத்த கலரை நீங்க சொல்லணும். அதுவே நான் கலர் சொன்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி காய்கறி சொல்லணும். புரியல? புரியல சொல்றேன். ஒரு காய்கறி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் அப்படின்னா அதோட கலர் நீங்க சொல்லணும். ஊதா. அதுவே நான் ஊதான்னு சொன்னா
2: கத்திரிக்காய்.
1: கத்திரிக்காய்னு சொல்லணும். இதுவே ஆரஞ்சுன்னு சொன்னா கேரட். சூப்பர், அருமையா விளையாடுங்க பிரதீபா. இதே போலதான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளா, சுத்தலாம் நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிக்கிறேன்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு? அருமையான காலை வணக்கம் உங்களுக்கு. பயணத்தோட போயிட்டு இருக்கு போல உங்களுக்கு. சரிங்க மாணிக்கம், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: கலர் காய்கறி.
1: கலர் காய்கறி. சூப்பர் அண்ணா, எப்பயுமே நாங்க ஒரு பேர் வச்சா எங்களையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு பேர் கொண்டு வருவீங்க. சூப்பர். கலர் காய்கறி விளையாண்டுருவோமா? ஓகே. பச்சை
3: மிளகாய்.
1: ஓ, பச்சை மிளகாய். சூப்பர் அண்ணா. அடுத்து சிவப்பு.
3: அதுவும் மிளகாய், பழுத்த மிளகாய்
1: நினைச்சேன். ஓகே. தேங்காய்.
3: பச்சை.
1: பச்சை. வெள்ளரிக்காய்.
3: பச்சை.
1: மஞ்சள்.
3: மஞ்சள் சொல்லலாம், மஞ்சள் காய்.
1: சூப்பர் அண்ணா, எங்கண்ணா எல்லாம் ட்ரிக்கியா விளையாடுறீங்க. சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டு ரொம்ப நன்றி மாணிக்கம் அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. இன்னைக்கு மாணிக்கம் அண்ணா ஒரு ஃபார்ம்ல தான் இருப்பாரு போல. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு பிரதீபா. இப்போ உங்களுக்கு வந்து விளையாட்டு புரிஞ்சிருச்சுல்ல?
2: புரிஞ்சிருச்சு.
1: ஓகே, இதுக்கப்புறம் வர நேயர்களுக்கெல்லாம் தாறுமாறாக விளையாட போகிறீங்க.
2: அப்படியா?
1: ஆமாம், அப்படிதான் அப்படிதான். ஓகே, இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் மக்களே, கால் பண்ணுங்க.
2: 9787070 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: நூத்தி ஏழு புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில திவாகர் மற்றும் பிரதீபாவோட இணைஞ்சு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீபா ஒரு பேர் வச்சாங்க காய்கறி கலர் அப்படின்ட்டு, மாணிக்கமன்ன ஒரு பேர் வச்சாரு கலர் காய்கறின்னு. இந்த ரெண்டு பேர்ல எந்த பேர் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு வேற ஏதாவது பேர் தெரிஞ்சுன்னா கூட அதையும் சொல்லுங்க. நம்ம இனிமேட்டு எல்லாம் பேர் வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்னா, இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் காய்கறி சொன்னா நீங்க அதுக்கான கலர் சொல்லணும், நிறத்தை சொல்லணும். அதுவே நாங்கள் நிறம் சொன்னா நீங்க அதுக்கான காய்கறி என்னன்னு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். சோனா பண்பலையின் தொகுப்பாளர் பிரதீபா, இருவருக்கும் காலை வணக்கத்துடன். மூணு ஒரு ஆண்டவன், ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன். காய்கறி, காய்கறிகளுடன்
1: என்ன ஓகேண்ணா, உங்களுக்கான காய்கறி, முதல் காய்கறி பீட்ரூட்.
3: பீட்ரூட் சிவப்பு.
1: சிவப்பு.
3: தக்காளி.
1: பச்சை.
3: சௌசௌக்காய்.
1: வெண்டைக்காய்.
3: பச்சை.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா விளையாடிக்காதவண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: என்னமோ நாம பாக்குற மாதிரி நன்றி
2: நன்றி நன்றி அண்ணா. மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக நீங்களும் விளையாடலாம். இந்த காய்கறியோட, இந்த காய்கறி விளையாட்டு விதிமுறைகள் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு காய்கறி சொன்னால் நீங்கள் அதோட நிறம் சொல்லணும், நாங்கள் நிறம் சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற காய்கறி சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
3: என்னடா சொன்னாரு?
2: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
3: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது, அது என்ன உணவு தெரியுமா?
2: அப்படி என்னடா உணவு?
3: மதிய உணவு, இரவு உணவு.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: உண்ணுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட விளையாண்டுட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
4: திவாகர். இன்றைக்கி நம்ம காய்கறி கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் பிரதீபா. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்ன?
3: இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படின்னா, நாங்கள் காய்கறி சொன்னால் நீங்கள் அதோட நிறங்கள் சொல்லணும், நாங்கள் நிறம் சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற காய்கறிகள் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் பிரதீபா, திவா சேலம் பெரும்பாலையிலிருந்து நல்லா இருக்காங்களா?
3: சூப்பரா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் பிரதீபா.
3: ஓகே ஓகே அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாக்கா?
4: அக்கா கேக்குதுங்களா?
5: கலர் வெஜிடபிள்ஸ் விளையாடிட்டு இருக்கோமா?
4: ஆமாக்கா, விளையாண்டுருவோமா?
5: விளையாடலாமே.
4: ஓகே, உங்களுக்கான காய்கறி ஃபர்ஸ்ட் கேட்டறேன். பீக்கங்காய்.
5: பீக்கங்காய் பச்சை.
4: ஓகே, சிவப்பு.
5: தக்காளி.
4: மஞ்சள்.
5: மஞ்சள் எலுமிச்சம்.
4: சுரக்காய்.
5: சுரக்காய் பச்சை.
4: வெள்ளை.
5: வெள்ளை பூசணிக்காய்.
4: சூப்பர் அக்கா, அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றிக்கா.
5: நன்றி, வாய்ப்பு. பாய் பாய்.
4: நன்றி நன்றி. ஆக்சுவலா வெள்ளை பூசணிக்காய் மற்றும் பிரதீபாவுடன் இப்பதான் மதுரமல்லின் பாட்டு கேட்டீங்களா, இப்ப குண்டுமல்லின் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க மக்களே.

0: மெரினா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். என்ன கேம் அப்படின்னா காய்களின் நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த காய்களின் நிறங்கள் கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்க ஒரு காய் சொல்வோம், நீங்க அதோட நிறம் சொல்லணும். நாங்க நிறம் சொன்னா நீங்க அதோட காய்கறிகள் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் போனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் ஐமத்தூர்ல இருந்து கலைச்செல்வி அன்பு திவாகர் பிரதீப் அவர்களே.
3: வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் திவாகர் பிரதீப், இருவரும் எப்படி இருக்கீங்க?
3: திவாகர் பிரதீப் உன்னையும் சேர்த்து தான் கேக்குறாங்க.
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்குங்க பிரதீபா, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்கக்கா.
3: விளையாண்டு பூசணிக்காய்,
2: பூசணிக்காய் வெள்ளை, அப்புறம் பச்சையிலையும் இருக்கு.
3: மஞ்சள்,
2: மஞ்சள் வந்து இது எலுமிச்சம்பழம்,
3: சிவப்பு
2: எலுமிச்சம்பழம், வாழைப்பழம் ரெண்டும் இருக்கு.
3: சரி, சிவப்பு சிவப்பு காய்கறி மட்டும் தான் சொல்லணும், பழத்தை சொல்ல
2: கூடாது. தக்காளி, முள்ளங்கி எல்லாமே இருக்கு.
3: ஓகே அக்கா, அடுத்து வெள்ளை,
2: வெள்ளை வந்து முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி இருக்கு.
3: சூப்பர் அக்கா, அருமையா இருக்கீங்க கலை செல்வி அக்கா, நன்றி அக்கா. மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுகள் சில நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவால திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் கூட வந்து பிரதிபாவும் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து கலர் காய்கறிகள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் சொன்னதுனால எனக்கு எந்த பேர் வைக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. இதில் ஏதோ ஒரு நல்ல பெஸ்ட் பேர் நீங்களே சொல்லுங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு இந்த கலர் காய்கறிகள் விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: எப்படி விளையாடுறதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு காய்கறி சொன்னால் நீங்கள் அதோட கலர் சொல்லணும், நாங்கள் நிறம் சொன்னால் நீங்கள் அதுக்கேற்றமான காய்கறிகள் மட்டும்தான் சொல்லணும். பழங்கள் யாரும் சொல்லக்கூடாது, காய்கறிகள் மட்டும்தான் சொல்லணும்.
1: இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். வணக்கம், ஹலோ, காலை வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நேத்து மழை பெஞ்சது, அங்க மழையானா?
3: சூப்பர். இல்லப்பா, இங்க மழையே இல்ல, சுத்தமா இல்ல.
1: அதாவது நேத்து எல்லா இடத்துலயும் மேல ஒரு சில இடத்துல மழை பெஞ்சது, இடி இடி
3: நம்ம இடத்துல நல்ல மழை பெஞ்சிருக்கு இல்லையா?
1: சரிங்க. நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு தெரியுமா?
3: சொல்லுங்களேன்.
1: உங்ககிட்ட ஒரு கலர் ஒண்ணு சொல்லுவா. நான் கலர் சொன்னா நீங்க காய்கறி பெயர் சொல்லணும், அதுவே நான் காய்கறி பெயர் சொன்னா நீங்க கலர் சொல்லணும்.
3: ஓ சூப்பர், ஓகே.
1: விளையாடுவோமா?
3: போலாம். விளையாடலாம்.
1: பர்பிள்.
3: பர்பிள்.
1: ம்,
3: பர்பிள். என்ன காய் பா எடுத்தனே டஃபா கேட்டி.
2: நான் ஊதா கலர்.
3: பிரிஞ்சால் சொல்லலாம்.
1: ஆ, பிரிஞ்சால் சொல்லலாம். பிரிஞ்சால் சொல்லலாம்.
3: கரெக்ட்டா?
1: ஆ, கரெக்ட் தான். அடுத்து குடமுளகாய்.
3: ஆ, பச்சை.
1: பீன்ஸ்.
3: பச்சை.
1: ஆரஞ்சு. கட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகரனை கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார். ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு சொல்லுங்க பிரதீபா.
2: அதாவது காய்கறி நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த காய்கறி நிறங்களோட கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு காய்கறி சொன்னால் நீங்கள் அதோட நிறம் சொல்லணும், நாங்கள் நிறம் சொன்னால் நீங்கள் அதோட காய்கறிகள் அதுக்கேற்ற காய்கறிகளை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம். சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் அண்ணா.
3: உங்களுக்கான
2: காய்கறி கேரட். ஆரஞ்சுண்ணா. சரி, ஓகே, பரவாயில்ல. தக்காளி.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காய்கறி கலர் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-70107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில். சூப்பரான ஒரு பாட்டு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
4: Golden days la macha street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides. Idala ennikkum marayada, ennikkum marakkada, eppodum nam kooda irka.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல வந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு
6: கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காய்கறியோட நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த காய்கறியோட நிறங்கள் கேம் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்மா. நான் குறைநிக்கல் வீட்டிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
6: வணக்கம் வணக்கம்மா, நான் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோண்ணா. நான் நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரியுமா?
7: பச்சை
2: சொரக்காய்
7: வெண்மை
2: வராது. மஞ்சள் பாகக்காய் பழுத்து போனதா மஞ்சள் கலர்ல வரும். சரிங்கண்ணா, சூப்பர் அண்ணா, அருமையா ரொம்ப நன்றிங்கண்ணா.
7: நன்றி
2: அண்ணா, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும்
4: திவாகர்.
3: இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறியோட நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு காய்கறி சொன்னால் நீங்கள் அதோட நிறம் சொல்லணும், நாங்கள் நிறங்கள் சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற காய்கறிகள் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் தோன்று விடாமல் இருக்க உங்க எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி ஆனந்தி அக்கா, நீங்க சொன்ன தத்துவத்தை வச்சே கண்டுபிடிச்சா நீங்க ஆனந்தி அக்காவா தான் இருப்பீங்கன்ட்டு.
5: நன்றி நன்றி.
4: எப்படி இருக்கீங்க அக்கா?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அக்கா, நல்லா
5: இருக்கேன்.
4: சரிங்கக்கா, இன்னைக்கு நம்ம என்ன
5: விளையாடுவோம்?
4: சூப்பர் அக்கா, விளையாண்டுருமா? ஓகே. பச்சை,
5: பாகற்காய்,
4: முள்ளங்கி,
5: வெள்ளை,
4: பீட்ரூட்,
5: சிவப்பு,
4: தக்காளி,
5: ரெட்,
4: சிவப்பு,
5: சிவப்பு,
4: சிவப்பு, சிவப்பு சொல்லுங்க, சிவப்புக்கு சொல்லுங்க,
5: சிவப்பு,
4: சிவப்புக்கு ஏதோ ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க. சிவப்புக்கு ஏதாவது ஒரு காய்கறி பெயர் சொல்லுங்க.
5: சிவப்புக்கு
4: காரத்துக்கு இது போடுவாங்க. சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
5: நன்றி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். எப்படி பேசணும் பார்த்தீங்களா, பிரதிபாவும் கூட இருக்காங்க. இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய்கறி கலர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட நான் ஒரு காய்கறி சொல்லுவேன், அந்த காய்கறியோட கலர் சொல்லணும். அதுவே நான் கலர் சொன்னா அந்த கலர்ல இருக்க காய்கறி பெயர் சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். பிரஸ் பண்ணும் போது ரேகையா அழுத்தவே முடியல, கைய ரெண்டு மூணு தடவை போட்டாதான் வருது. அதுக்குள்ள நீங்க எடுத்துக்கிறீங்க, சரி பரவாயில்ல போட்டுட்டேன்.
6: சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்?

0: apa dia?
1: Warna kai kali.
0: Ama ka, ama padi
1: விளையாடுமா? அலலலா வலலலா. இருக்க ஒரு நிமிஷம்.
0: என்
1: மனசுல நீ இருக்க, உன் மனசுல நான் இருக்கனா அந்த பாட்டுக்கு ஒரு தலை காதல் பாட்டு மாதிரி அது. அதுல வந்து அப்படியே அவன் மனசு உருக்கி அவனுக்கு பேச்சே வராத மாதிரி அந்த பாட்டை கொண்டு போறான்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதனால அந்த பாட்டு குரல் ததும்புற மாதிரி வர பாட்டு அது.
0: சரிங்க பாட்டி,
1: அது அதுக்கு ஓட்டு போட்டுருங்க.
0: போட்டலாம் பாட்டி. சரிங்க பாட்டி,
1: விளையாண்டுருமா? விளையாடலாம்.
0: ஓகே பாட்டி, உங்களுக்கான முதல் காய்கறி பீட்ரூட்.
1: சிவப்பு
0: வெள்ளை
1: காயின்னு சொல்லலாம் தானே?
0: ஆமா, காய் தான் சொல்லுங்க.
1: முள்ளங்கி.
0: ஓகே. பச்சை பச்சை
1: பச்சை
0: பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கன் மற்றும்
3: பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா காய்கறியோட நிறங்கள் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு காய்கறி சொன்னால் நீங்கள் அதோட நிறம் சொல்லணும். இதே நாங்கள் நிறங்கள் சொன்னால் நீங்கள் அதோட காய்கறி, அதுக்கேற்ற காய்கறி சொல்லணும். இந்த கேம் நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம்.
2: இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேரு? கவின். எங்க
4: இருந்து
3: பேசுறீங்க?
2: டெல்லில இருந்து பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க கவின்?
4: நான் நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
4: சாப்பிட்டீங்களா? ஓகே
2: கவின், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
4: விளையாடுவோமா?
2: ஓகே. கிரீன்
4: பீன்ஸ்.
2: ஓகே. கேரட்.
4: என்னது?
2: கேரட். கேரட்.
4: ஆரஞ்சு.
2: ஓகே. அடுத்து டொமேட்டோ.
4: ரெட்.
2: ரெட்.
4: ஆப்பிள்.
2: ஆப்பிள் வந்து வெஜிடபிள் கிடையாது இல்ல, ஏதோ வெஜிடபிள் நேம் சொல்லுங்க.
4: டொமேட்டோ.
2: டொமேட்டோ சொல்லியாச்சு கவின். கவினுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன். பீட்ரூட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கவின், செமையா விளாண்டுங்க. டெல்லியிலிருந்து கவின் கால் பண்ணி நம்ம கூட ஜாலியாக விளாண்டாரு. சூப்பர் கவின், செமையா விளாண்டுங்க, ஸ்மார்ட்டாக யோசிச்சு சூப்பராக விளாண்டாரு. ரொம்ப நன்றி கவின் நம்ம கூட விளையாண்டதுக்கு. இதே மாதிரி டெய்லியும் கால் பண்ணுங்க. மக்களை தொடர்ந்து நீந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட ரேங்க் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே.
3: நன்றி மக்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். புதிய பயன்பாடு பணத்தை மிச்சப்படுத்துறதோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய எளிய மற்றும் பொறுப்பான வாழ்க்கை முறையாகவும் அமையுது. பிளாஸ்டிக் தொட்டிகள் நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடியது, எடை குறைவானது, நீர் புகாத தன்மை கொண்டது, அதோட பல்வேறு தேவைகளுக்கு ஏற்றதா இருக்கு. பலர் செடிகள் உலர்ந்ததுக்கு அப்புறமா அல்லது சேதமடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொட்டிகளை குப்பையில போட்டு விடுறாங்க. ஆனா துப்புரவு மற்றும் வீட்டு ஒழுங்கமைப்பு நிபுணர்களோட கூற்றுப்படி பழைய பிளாஸ்டிக் தொட்டிகளை திரும்பவும் பயன்படுத்துறதன் மூலமா வீட்டை ஒழுங்கா வச்சிருக்கிறதோட தேவையற்ற செலவுகளையும் குறைக்கலாம். தொடர்ந்து பிளாஸ்டிக் கழிவுகளோட அளவை குறைச்சி சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யலாம். சின்ன அளவிலான தொட்டிகள்ல இருந்து பெரிய தொட்டிகள் வரைக்கும் ஒவ்வொன்றையும் புத்திசாலித்தனமா பயன்படுத்த பல வழிகள் இருக்குங்க. சலவை அறைக்கான ஒழுங்கமைப்பு கொள்கலன் அப்படின்னு சொல்லும் போது பிளாஸ்டிக் தொட்டிகள் ஈரப்பதத்தை தாங்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுனால சலவை அறையில பயன்படுத்த ரொம்பவே ஏற்றது. டிடர்ஜென்ட் பாக்கெட்கள், கரை நீக்கும் திரவங்கள், துணி மென்மையாக்கிகள், கிளிப்பு, சின்ன பிரஸ்கள், இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா வச்சு ஒழுங்குபடுத்தலாம். இதனால அலமாரிகள் சுத்தமாகவும் தேவையான பொருட்களை எளிதாகவும் கண்டுபிடிக்கவும் முடியும். சிங்குக்கு அடியில பொருட்கள் வைக்கும் கேடி, சமையலறை அல்லது குளியலறை சிங்குக்கு அடியில இருக்கக்கூடிய இடம் பெரும்பாலும் ஒழுங்கில்லாம இருக்கும். அந்த இடத்துல சின்ன பிளாஸ்டிக் தொட்டிகளை வச்சு பாத்திரம் கழுவும் ஸ்பாஞ்சு, பிரஷ், துடைப்பு துணி, கையுறைகள் மற்றும் சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை தனித்தனியா வைக்கலாம். நீர் கசிஞ்சாலுமே பிளாஸ்டிக் பாதிக்கப்படாது அப்படின்றதுனால இது சிறந்த தீர்வா இருக்கும். வீட்டுக்குள்ளார சேமிப்பு தொட்டியா பயன்படுத்தலாம். வீட்டுல செதறி கிடக்கக்கூடிய சின்ன பொருட்களை சேமிக்க இந்த தொட்டிகள் ரொம்பவே உதவியா இருக்கும். குழந்தைகளோட விளையாட்டு பொருட்கள், குளியலறை துண்டுகள், தையல் பொருட்கள், கைவினை பொருட்கள், சார்ஜர்கள், கேபிள்கள், ரிமோட்டுகள் போன்றவற்றை ஒழுங்கா வச்சிருக்க முடியும். ஒவ்வொரு தொட்டிக்கும் லேபிள் ஒட்டணும் அப்படின்னா தேடுவதற்கான நேரமும் குறையும். அலுவலக மேசை ஒழுங்கமைப்பான், சின்ன பிளாஸ்டிக் தொட்டிகளை மேசை ஒழுங்கமைப்பான்களாக மாற்றலாம். பேனா, பென்சில், மார்க்கர், கத்திரிக்கோள், டேப்பு, ஸ்டேப்லர், கிளிப்புகள் போன்ற அலுவலக பொருட்களை தனித்தனியா வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும். வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்களுக்கு இது செலவு குறைஞ்ச சிறந்த யோசனைன்னு சொல்லலாம். செடிகளுக்கான பெயர் பலகை தயாரிக்கலாம். உடஞ்ச அல்லது விரிசல் விட்ட பிளாஸ்டிக் தொட்டிகளை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதை நீளமான சின்ன துண்டுகளா வெட்டி நிரந்தர மார்க்கர் கொண்டு செடியோட பெயரை எழுதி மண்ணுல செருகணும் அப்படின்னா அழகான தாவர குறிப்பான்களா பயன்படுத்தலாம். தோட்ட பராமரிப்புல இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். என்னங்க வீட்டுல கிடக்குற பழைய பிளாஸ்டிக் இனிமேட்டு வேஸ்டா போகாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
0: ஒரு அசத்தலான முகவரி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நுண்கீரைகள் வளர்ப்புல காய்கறி கீரைகளை நம்ம என்ன மாதிரி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இந்த நுண்கீரைகள் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நுண்கீரைகளை நாம வந்து கன்சியூம் பண்றதுக்குரிய சூட்டபிளா இருக்கிறது பாத்தீங்கன்னா, கிரீன் கிராம் பாசிப்பருப்பு, உளுந்து, அதே மாதிரி முள்ளங்கி, ப்ரக்கோலி, காலிஃபிளவர், கேரட், லெட்டூஸ், கீரை, கபோஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதைகளையும் நாம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா சோளம், சோளத்துல என்ன இருக்கும் தெரியுங்களா, ஒரு 35 நாள் வரைக்கும் அதுல வந்து சிஎன் இருக்கும், சயனைடு இருக்கும், அதனால கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெல் யூஸ் பண்ணக்கூடாது. அதிலே பாத்தீங்கன்னா சீரியல்ஸ்னா நெல், கோதுமை மட்டும்தான் அந்த பயிர் வகைகள்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நோட், கோதுமை மட்டும்தான் அதுல யூஸ் பண்ணணும். மீதி எல்லாம் இந்த விதைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிடக்கூடிய அதாவது இந்த மைக்ரோ கிரீன்ஸ், சாப்பிட சூடாத விதைகள்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொலனேசியஸ் ஃபேமிலி அப்படின்னு வாங்க, கத்திரிக்காய், கத்தரி, தக்காளி, உருளைக்கிழங்கு, அதே மாதிரி இந்த கொடி வகை காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா, புடலங்காய், பீக்கங்காய், அந்த கொடி வகை காய்கறிகள் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மெயினா சோளம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. சீரியல்ஸ், மில்லட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா சோளம் கம்புக்கெல்லாம் போயிடும். அதுல வந்து ஒரு சாமையை யூஸ் பண்ணலாம், பட் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஒன்லி கோதுமை மட்டும் இந்த மைக்ரோ யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா மாத்தி போட்டுட்டாங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். சீரியல்ஸ், மில்லட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீட்ஸ் இருக்கும். ராகிக்கும் சாமைக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது, எங்களுக்கே மேக்சிமம் தெரியாது, அதனால தான் சொல்றோம். கோதுமை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இருக்கிறதே அதிகமா மைக்ரோ கிரீன்ஸ்ல நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து முள்ளங்கி, முள்ளங்கில இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது சொன்ன பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் பாருங்க, ரெண்டாவதா இருக்கு. இது வந்து சன்ஃபிளவர், இது 100 கிராம். இதுல மைக்ரோ கிரீன்ஸ்ல சன்ஃபிளவர்ல மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 28% கலோரிஸ் இருக்கு. அதே மாதிரி 2.2 கிராம் புரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி 4 கிராம் வந்து கார்போஹைட்ரேட்டும், 2.2 கிராம் வந்து ஃபைபர் இருக்கு. அதுல மேக்சிமம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா இது சூரியகாந்தி இருக்கு இல்லைங்க, சன்ஃபிளவர்னுடைய.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் கீரைகள்ல எதுல வந்து நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதே போல எந்தெந்த கீரைகளை ஈஸியான முறையில நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவுன்னு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும்போது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர் தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம், நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டாரம் கருப்பஞ்சாவடி கிராமத்துல இருந்து குமரகுரு ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு சில பயிர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மருந்து அடிக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம கலந்து அடிக்கணும் அப்படின்றத சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: குருத்தி வெடிக்கிறதும் சரிதான், கதிர்கள் வந்து வீழ்ச்சின்னு வர்றதும் சரிதான். கதிர்களுடைய மணியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், மணியுடைய எடை அதிகரிக்கும். இந்த புண்ணாக்கு ரெண்டு புண்ணாக்கும் அந்த உரத்தோட சேர்த்து கலந்து போறதால இப்ப மருந்து அடிக்கும் போது எந்த மருந்து அடிச்சாலும் ஒரு ஒரு லிட்டர் ஒரு டேங்குக்கு 75 ml மல்லாட்டை எண்ணெயை கலந்து அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது பாருங்க, அது மாதிரி அடிச்சு பாருங்க. அப்படி அடிச்சீங்கன்னா ஏக்கருக்கு 60 மூட்டை விவசாயத்தை தண்ணீர் அடையிற அளவுக்கு, அதோட மணியை பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர்ல நல்லா அருமையா இருக்கும், எடை அதிகமா நிக்கும், விளைச்சல் அது அதிகரிக்கும். அதிகரிக்கணும் எந்த ஒரு விவசாயி கேட்டாலும் அந்த ஒரு சூழ்நிலை தான் வரும். அதுல தான் நானும் இருக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச தாங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில இதோட பங்கு பெற்றதுக்கும் எனக்கும் மிக்க நிகழ்ச்சி தான். இதோட மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எந்த கடனா இருந்தாலும் சரிதான், விவசாயத்தை தொடர்ந்து செய்வோம். அதோட இயற்கை விவசாயத்தோட இணைந்து செயல்படுவோம். நம்ம நாட்டு மக்களுக்கு உணவு உற்பத்தியை பெருக்குவதே நாம் முன்னோடியாக செயல்படுவோம். வாழ்த்துக்கள், நன்றி.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப நாட்டு மக்களுக்கு இயற்கை முறையில தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்க சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப லிட்டோஸ் மரம் இருக்கு இல்லைங்களா, என்னங்க பத்மாவதி பேரே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த பேர் வந்து எனக்குமே புதுசாதான் இருக்கு. இப்ப இந்த கீரை பத்தி சொல்ல போறாங்க, அதே மாதிரி இதனுடைய இலைகள் பத்தியும், அது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்றத பத்தியும், அழகு தாவரமா எப்படி பயன்படுது அப்படின்றத பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அதற்கு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னாக்க, லிட்டூஸ் மரம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இதோட தாவரவியல் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பைசோனியா அல்பாமா. இது வந்து உள்ளூர்ல வந்து இதற்கு பேர் வந்து லெஜாகோட்டோகேரே சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அழகு தாவரமாவே தான் நிறைய வீட்டுல வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்துட்டு இருப்போம். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறத்துல நல்ல நம்ம கையை விட பெரியதா இருக்கும். இந்த இலைகள் நல்ல கூர்மையா இருக்கும். நிறைய வீட்டுல வந்து அழகு தாவரமா வளர்க்கறதுனால இது வந்து ஒரு கீரையா உபயோகப்படுது அப்படிங்கறது நிறைய பேருக்கு வந்து தெரிய வராது. இதுல வந்து ரெண்டு விதமான, அதாவது லேசான பச்சை நிறத்திலையும் இருக்கும், வெளிர் பச்சை நிறத்திலையும், இரண்டு வகையா வந்து கீரைகள் இருக்குது. நுனி வந்து கூர்மையா இருக்கும், இலைகளுக்கு எடுத்துட்டு 1 அடி நீளத்துக்கும் வளரக்கூடியது. இந்த கீரை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க முக்கியமா அது வந்து எதுக்காக சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த மூட்டு வலியை நீக்கிறதுல இந்த கீரை வந்து ரொம்ப உபயோகப்படுது. அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு பார்த்தோம் உள்ளங்கால் உள்ளங்கை வந்து அதிகப்படியான எரிச்சல் இருக்கும், அதை நீக்கிறதுக்கு நம்ம இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த கால் கையில ஏற்படக்கூடிய அந்த பொதுவாக வெயில் காலத்துல அதிகமா இருக்கும், அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாயிட்டு இருக்குது. அந்த அது முற்றாத கீரைகளை, முற்றாத இலைகளை வந்து நம்ம பறிச்சு கீரையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த கொஞ்சம் மணற்பாங்கான மண்ணில் வந்து இது ரொம்ப நல்லா வளரும். இதையும் நம்ம வந்து வெட்டுக்குச்சிகள் மூலமா தான் பயிர் பண்ணணும். இதையும் தொட்டி செடியாகவும் வளர்க்கலாம். இது ஒரு குறுமரமா வளரக்கூடியதுனால நம்ம பூமியிலயும் நட்டு வளர்க்கலாம். இதோட இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புழுக்களை நீக்கக்கூடியது. அதுக்கப்புறமா இதோட இலைகள் வந்து எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா, இந்த யானைக்கால் வியாதி வந்திருக்க கூடிய நபர்களுக்கு அத இந்த காலில் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் இருக்கும், அதற்காக அந்த இலையை வந்து கசக்கி அதுல இருந்து பெறப்படக்கூடிய சாரை எடுத்து மேல பூசிட்டு வந்தாக்க நல்ல குணம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கீரையிலும் நிறைய சத்துக்கள், இரும்பு சத்து இருக்குது, இந்த கால்சியம் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசியமான சத்து இருக்குது. இதை தவிர நமக்கு வந்து மற்ற கீரைகள் இருக்கிறது போலவே வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சது.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப இந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எலுமிச்சை மரம் பூக்குது, ஆனா காய் வந்து காய்க்கலன்னு சொல்றாங்க. இந்த அஞ்சு விஷயங்களை அவசியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாங்களே. பலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களோட வீட்டுல பின்னாடி பக்கம் இல்லனா மொட்டை மாடிகள்ல எலுமிச்சை மரங்களை வளர்க்கறாங்க. செடி நல்லா வளர்ந்து பசுமையா காணப்பட்டாலுமே அது பூக்காம காய்க்காமலும் இருக்கும். அவங்க ஏமாற்றமும் அடைஞ்சிருவாங்க. ஆரோக்கியமான ஒரு செடி காய்க்காம போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முறையான பராமரிப்பு, உரம், தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலுமிச்சை மரம் நல்ல விளைச்சலை தரும். எலுமிச்சை செடிகளுக்கு சூரிய ஒளி மிகவும் முக்கியமானது. அதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6-8 மணி நேரமாவது நேரடி சூரிய ஒளி கிடைக்கணும். செடிய நீண்ட நேரம் நிழல்ல வச்சோம் அப்படின்னா இலைகள் நல்லா வளரும், ஆனா பூக்களும் பழங்களும் சரியா வளராது. அதனால செடிய எப்பவுமே நல்ல சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். நீங்க அதை பால்கனியிலயோ இல்லனா மொட்டை மாடியிலயோ வளர்த்தீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாவே குறைஞ்சபட்சம் கொஞ்ச நேரமாவது அதுக்கு நேரடி சூரிய ஒளி கிடைக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஒரு சிலர் உரமிடுறதுலயும் தவறுகள் செய்யறாங்க. இது விளைச்சலை பாதிக்கும். செடிய வேகமா வளர செய்யறதுக்காக நைட்ரஜன் அதிகமா இருக்கக்கூடிய உரங்கள் பெரும்பாலும் இடப்படுது. இது செடியோட இலைகளோ கிளைகளோ நல்லா வளர செஞ்சாலுமே குறைவான பூக்கள்லயே உற்பத்தி செய்யுது. ஒரு எலுமிச்சை மரம் அதிக பழங்களை தரத்துக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் சமச்சீரான அளவுல அதுக்கு கிடைக்கணும். அதனாலதான் சிட்ரஸ் தாவரங்களுக்கு ஏத்த சமச்சீரான உரங்களை மட்டுமே பயன்படுத்துறது சிறந்தது. தண்ணீர் பாய்ச்சும் முறையும் ரொம்பவே முக்கியமானது. சிலர் தினமும் தாராளமா தண்ணி ஊத்துறாங்க, மத்தவங்களோ பல நாட்களுக்கு தண்ணீர் ஊத்தாமலேயே விட்டுறாங்க. இந்த ரெண்டு நிலைகளுமே செடிக்கு நல்லது இல்லைங்க. தொட்டியில நீர் தேங்கிறது வேர்கள் அழுகிறதுக்கு காரணமாகலாம். தொடர்ந்து மண்ணு வந்து முற்றிலுமா காஞ்சிருச்சு அப்படின்னா செடியோட வளர்ச்சி வேகமா குறைஞ்சு போயிடும். அதனால மண்ணின் மேற்பரப்பு காஞ்சிருக்கிறதா உணர்றப்ப மட்டுமே தண்ணிய ஊத்தணும். அதிகப்படியான நீர் வடிஞ்சு செல்றதுக்கு ஏதுவா தொட்டியில துளைகள் இருக்கணும். தொட்டியில அளவும் எலுமிச்சை செடியின் வளர்ச்சிய பாதிக்குது. செடிய பல ஆண்டுகளா ஒரே சின்ன தொட்டியில வச்சிருந்தோம் அப்படின்னா வேர்கள் பரவறதுக்கு இடம் இருக்காது. இது மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை செடி முழுமையா உறிஞ்சறதுக்கு தடுக்கும். இதன் விளைவா பூக்களும் பழங்களும் குறைஞ்சிரும். செடி வளர்றப்ப அதை ஒரு பெரிய தொட்டிக்கு மாத்துறது வேர்கள் சிறப்பா வளரவும் நல்ல விளைச்சலை தரவும் உதவும். சரியான நேரத்துல கிளைகளை கத்தரிக்கிறது அவசியம். காஞ்ச பலவீனமான அல்லது சிக்கலான கிளைகளை அகற்றுறது செடி புதிய கிளைகளை வளர்க்க ஊக்குவிக்கும். இது பூக்கள் மற்றும் பழங்கள் காய்க்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இருந்தாலுமே கிளைகளை அதிகமா வெட்டுறது செடிய பலவீனப்படுத்தும். அதனால லேசான கத்தரிப்பு மட்டும் செய்யணும். செடியோட வயது, நீங்க விதையில இருந்து ஒரு எலுமிச்சை மரத்தை வளர்த்தீங்கன்னா அது காய்க்க 4-7 ஆண்டுகள் ஆகலாம். இருந்தாலுமே நாற்றங்கள்ல இருந்து ஒட்டு கட்டப்பட்ட ஒரு எலுமிச்சை மரம் பொதுவா 2-3 ஆண்டுகள்ல காய்க்க தொடங்கிடும். அதனால நீங்க செடியோட வயதை அறிந்து அதை பொறுமையோட பராமரிக்கணும். சரியான சூரிய ஒளி, சமச்சீரான உணவு, சமச்சீரான உரம், போதுமான நீர், ஒரு பெரிய தொட்டி மற்றும் வழக்கமான பராமரிப்போட எலுமிச்சை மரம் ஆரோக்கியமா வளர்ந்து அதிக பூக்களையும் பழங்களையும் தரும். இந்த சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய எலுமிச்சை மரமும் பழங்கள் நிறைஞ்சு காணப்படும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சுவர்ணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்முடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசுடைய சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வாங்கியிருக்கக்கூடிய நிதின் அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. வணக்கம் ப்ரோ.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
1: சூப்பர் ப்ரோ, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை மீட் பண்ணுறது எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்குது. ப்ரோ, உங்களை பத்தி உங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி உங்களுக்காக சொல்ல முடியுமா?
2: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே சேலத்தில் தான், சுக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். அப்பா வந்து அண்ணாதுரை, அம்மா அருள்மலர். இப்போது நான் வளர்ந்ததெல்லாம் வந்துட்டு ஒரு 7th வரைக்கும், நான் படிக்கும்போது ஸ்கூல் இங்கே வந்து 7th வரைக்கும் சின்ன சேலங்கிற ஒரு ஊரில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அப்போ நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 8th அப்புறம் ஃபுல்லாக ஸ்கூலிங் ஃபுல்லாக இங்கே சேலமே வந்தாச்சு, திரும்பியும் ஹோம் டவுனுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே ஸ்டடீஸ் போனிச்சு, அப்புறம் இங்கே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து சென்னை போயிட்டு இது பண்ணேன். அப்போ வந்து பேசிக்காக ரைட்டர், ஷார்ட் ஸ்டோரிஸுக்கு ஒரு சிகரம் தொடாத சிறுகள்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு 2001 பெஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன். ஸ்கூல் வந்து 8th 10th வரைக்கும் இங்கே சென்ட் பால்ஸ், சேலம் சென்ட் பால்ஸில் படித்தேன். அதுக்கப்புறம் 11th 12th வந்து சென்ட் மேரிஸ் அக்ரகாரம் அங்கே பண்ணேன். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃப்யூச்சர் பிளான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் அதுதான் ஃபீல்டான்னு சூஸ் பண்ணணும்னு தெரியாது. இப்போ மற்றபடி வேறு என்ன வேலை பார்க்கணும், எதுக்காக படிக்கணும் எதுவுமே தெரியாது, ஐ வாஸ் டோட்டலி பிளாங்க். அண்டு அந்த டைமில் என் கூட படித்த எல்லாருமே வந்துட்டு காலேஜஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமா தான் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது அப்புறமேட்டு டெக்னிக்கலாக எதனா கற்றுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சஜஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக என்ன கற்றுக்கலாம்னு பார்க்கும்போது கேமரா சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு, ஸோ கேமரா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சரி ஓகே, அதுக்கான ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா தான் ரெஃபர் பண்ணார். அப்புறம் அவர் எதாவது அப்ளிகேஷனும் கொடுத்தாரு சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண கிடச்சிருச்சாங்க, சீட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே ஸ்டடீஸ் போணுச்சு.
1: சூப்பர் ப்ரோ, உங்களுடைய வளர்ச்சியில் கண்டிப்பாக உங்களுடைய அப்பாவோட பங்குமே ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குது. இன்னும் நிதின் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேல வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேல விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நிதின் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காரு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு துறை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்களுமே உங்களோட காலேஜ் டேஸ்லேருந்து இந்த ஒலிப்பதிவு துறையை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதுக்கு என்ன ப்ரோ காரணம்?
3: இல்லை, டெக்னிக்கலாக எதனா கற்றுக்கலாம்னு நினைக்கும் போது சினிமோட்டோகிராஃபி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் விஷுவல்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, இதை எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணது தான்.
0: சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு கல்லூரி பருவத்திலேருந்தே ஒளிப்பதிவு துறை மேலே எந்த அளவுக்கு ஒரு காதல் இருந்திருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உங்களுடைய காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா உங்களோட கரியரை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க?
3: காலேஜ் 4 வருஷம் போச்சு, படித்து முடிச்சுட்டு ஃபைனல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து சரி நம்ம இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை எதனா அஸ்டண்டாக போனால் கொஞ்சம் எதனா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நல்ல இதாக தான் இருக்கும், கொஞ்சம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா, அதனால் படித்தது மட்டும் பத்தாது, சரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம போய் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று, அது எங்கள் சீனியர் தான் கேமராமேன் பண்ணியிருந்தார் விக்னேஷ் ராஜ்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட அஸ்டண்டாக போயிட்டு ஒர்க் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் சீனியர் பண்ண இன்னொரு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். இந்த 2 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம இண்டிபெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 2 படம் சேலமில் பண்ணியிருக்கேன், அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது வரும்போது சொல்கிறேன்.
0: சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களுக்கு இந்த ஒளிப்பதிவு துறையை தாண்டி வேற ஏதாவது ஒரு துறை மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் நான் நல்லா பண்ணணும் அப்படிமா நினைச்சிருக்கீங்களா?
3: ஆக்சுவலாக ஏதோ ஒன்று ஃபிலிமில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டிஸ்டாக ஆகணும், ஃபிலிமில் ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். அதுக்கப்புறமேட்டு டெக்னிக்கலாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா கற்றுக்கிட்டேன், இப்போ அதில் பயணிச்சுட்டு இருக்கேன். இதை தாண்டி அதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி நடிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அதை நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், அடுத்த படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். அது போக ஆக்டிங்கும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன், எடுத்தோடனே பண்ணிட முடியாது பட் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு இன் ஃபியூச்சரில் டைரக்ட் பண்ணி நடித்து அப்படி போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
0: செம ப்ரோ. உங்களுடைய கெரியர் வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிதின் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்க போறாரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவுன்னு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு துறை மேல தீராத காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இப்போ ஒருத்தருக்குமே வந்துட்டு தீராத காதல் அந்த துறை மேல இருக்கு. யாருக்கு அப்படின்னா, நம்முடைய சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியை சேர்ந்த நிதின்குமார் அவர்களுக்கு தான். அவரு அந்த ஒளிப்பதிவு துறையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இப்போ அவருடைய முதல் சாதனையா தமிழக அரசுடைய சிறந்த ஒளிப்பதிவாளர் துறைக்கான அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அவருடைய அனுபவங்களை நிறையவே நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் வந்து காலேஜ் டேஸில் கேமரா ஹேண்ட்லிங்காக அந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க, அதே மாதிரி காலேஜ் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த கேமரா ஹேண்ட்லிங் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. அதுக்கப்புறமா ரெண்டு படங்களும் கூட பண்ணியிருக்கீங்க. இது மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன ப்ரோ?
4: இது என்னென்னா, கற்றுக்கிட்டோங்கிறது காலேஜ் டேஸில் ஸ்டடீஸில் கற்றுக்கிட்டது ஒன்று, அதை தாண்டி ஸ்டண்டாக போகும்போது அங்கே செட்டில் அந்த ஒர்க் ஃப்ளோ கற்றுக்கிறது ஒன்று, அதை தாண்டி நம்மளே இறங்கி ஒர்க் பண்ணும்போது அப்போ என்ன கற்றுக்கிறோன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்குது. இப்போ என்னென்னா, இதில் நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அது மட்டும் தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ நம்ம படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம், எல்லா படத்துக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பட்ஜெட் தான் டிசைட் பண்ணுது ஒரு படத்தோட இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, இருக்கிற என்ன எக்யூப்மெண்ட் எடுக்க முடியுமோ, என்ன ஹையர் பண்ண முடியுமோ அதை ஹையர் பண்ணி அதில் நம்மளோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
3: சூப்பர் ப்ரோ. உங்களுடைய காலேஜ் டேஸில் கேமரா ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸில் கேமரா ஹேண்ட்லிங், இப்போது சினிமா துறையில் கேமரா ஹேண்ட்லிங், இந்த கேமரா ஹேண்ட்லிங் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த சினிமா துறை மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன?
4: சினிமா நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள், நான் சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்லேயே பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆர்ட் வந்து எல்லாருமே சேஞ்ச் பண்ணும், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும், அதுதான் அதோட தன்மை. என்னையும் நிறைய மாற்றிருக்கு, என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அது எனக்கே கண்கூடாக தெரியுது. நான் என்னவா இருந்தேன், எப்படி இருக்கேன், எப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி சினிமாவுக்கு முன் சினிமாவுக்கு பின் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் மாறி இருக்கேன் லைஃப்ல. அது நல்ல விதமா தான் மாறி இருக்கு, அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன்.
3: சூப்பர் ப்ரோ. ஒருத்தர் ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அந்த துறை மேலே தீராத பற்றோட அதுக்கு மரியாதை கொடுத்து நாம் ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதை அடைவோம் அப்படிங்கிறதுக்கு நிதின் அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு உதாரணமாக இருக்காரு. இன்னும் அவர் நிறைய விஷயங்களுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்முடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசுடைய

0: டூ டேஸ் கண்டினியூஸ் எல்லாம் ஷூட் போயிருக்கு. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம நின்று ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் பிசிக்கா. இந்த மாதிரி தான் நம்ம செட்டில் நிற்கணும் முதல்ல. அந்த மாதிரி சவால்கள் தான் நிறைய இருக்கு. அதை தாண்டி நிறைய முரண்கள் வரும் டைரக்டர் கூட. இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அதெல்லாம் கோத்ரூ பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அந்த ஒர்க்காக வந்திருக்கோம், அந்த ஒர்க்கை நம்ம எவ்வளோ நீட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால அந்த பிரச்சனைகள்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அதை பண்ற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஷூட்ல, அது தாண்டி நம்ம பண்ணணும்.
1: சூப்பர் ப்ரோ. சினிமா துறை அதுக்கப்புறமா ஒளிப்பதிவு துறை, இது ரெண்டுலயுமே கண்டிப்பா சவால்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சவால்களை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க?
0: சரி, அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காமாக நம்மளை வச்சுக்கிறோமோ எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். இது தாண்டி நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது, சினிமா செட்டுங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம பர்சனல் ப்ராப்ளத்தை நம்ம செட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாமே ஒழிய, அண்ட் செட்டில் நம்ம நிற்கும் போது இந்த நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம் எதுவும் நம்மளை ட்ரிகர் பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மற்றபடி நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அன்றைக்கி பிளான் என்ன, அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம நினச்சதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதை நோக்கி அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், நம்ம அதை ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே நிறைய பிரச்சனை வரும், அது நம்ம அது இந்தந்த பிரச்சனை வரும் நம்மளால சொல்லவே முடியாது. அன்எக்ஸ்பெக்டடாக வரும், லொக்கேஷன் பிரச்சனையாக இருக்கும், நிறைய பிரச்சனை வரும், அது இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையை நம்ம அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிரச்சனை இதுதான் தெரியாமல் நம்ம அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அதுக்கான சொல்யூஷன் நமக்கு அந்த இடத்துல நமக்கு முடிவு எடுத்துருவோம் கண்டிப்பாக. அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் மைண்டில் இருந்தால் போதும், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இன்றைக்கி என்ன பிளான், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா எவ்ரி மினிட் இங்கே வந்து எவ்ரி செகண்ட் இங்கே ப்ரொடியூசர் காசு போயிட்டே இருக்கும், அது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம படம் பண்ணும்போது எவ்ரி செகண்ட் இங்கே மணி வேல்யூபிளாக இருக்குங்கிறது நம்ம மைண்டில் இருந்தால் தான் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்ப்போம். அதை நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்போம். அந்த மைண்ட் செட் இருந்தாலே போதும் நம்ம நல்லா பண்ணலாம்.
1: கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அதை பிடிச்சி பண்ணணும், நம்ம அதை லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக வரும். இன்னும் நிறைய விஷயங்களுமே நிதின் அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டேன் சே பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: கெட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நிதின் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. இது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ, இப்போ நீங்க தமிழக அரசுடைய சிறந்த ஒளிப்பதிவாளர் அவார்டு வாங்கியிருந்தீங்க இல்லையா? இந்த அவார்டு வாங்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு?
4: ஆக்சுவலாக நான் 22 நான் பண்ண ஃபைனல் ப்ராஜெக்ட் மலர்னு சொல்லிட்டு அதோட டைரக்டர் வந்து பவித்ரான்னு சொல்லிட்டு அவங்க டைரக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணும்போது அதை எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரிலாம் ஒன்று வரும்லாம் எதிர்பார்த்துலாம் பண்ணல. அவங்க சொன்ன கதையை நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த விஷயம். அது பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் இந்த மாதிரி விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது. திடீர்னு ரேண்டமாக ஒரு நாள் ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். அவர் நைட்டு ஒரு 10 கால் பண்ணி கங்க்ராட்ஸ் தான். என்னடா சம்மந்தமே இல்லாமல் கங்க்ராட்ஸ் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமாச்சு. என்னடா அப்படிங்கிறேன், உனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கடா அப்படின்னா. ஸ்டேட் அவார்டா, நமக்கு எதுக்குடா ஸ்டேட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். கேட்டேன், என்னடா என்ன சொல்கிற, என்ன ப்ராங்க் பண்ணுறீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர்மேட்டா அவன் தான் சொன்னால், அந்த மாதிரி இல்லைடா, நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் மலர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு உனக்கு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கேட்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அதை தாண்டி அது எப்படி ஃபீல் பண்ணேன்னா, இப்போது நமக்கு எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம இந்த ஃபீல்டில் கரெக்டாக தான் பண்ணுறோமா, நமக்கு பிடிச்ச ஃபீல்டாகவே இருக்கட்டும், நம்ம இதில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, இல்லை இது நமக்கு வரலையா, அந்த மாதிரி ஒரு டவுன் பேஸ் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய வாட்டி ஆகும். இல்லை நமக்கு சினிமா வரல போல இருக்குது அப்படிலாம் நான் கூட நினச்சிருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம கரெக்டான பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல, பட் ரேண்டமாக நடக்குது. ஸோ நம்ம ஏதோ வேற ஒரு வேலை கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு கிடைக்குதுங்கும் போது நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம், அதனால் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. அது பயங்கரமாக இருக்குது.
3: சூப்பர் ப்ரோ. இந்த ஒளிப்பதிவு துறை மேலே அதிக அளவில் பற்று வச்சு காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஒளிப்பதிவு துறையில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன?
4: நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. சேலஞ்சிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய ஜேர்னல் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கதை தான் அதை டிபெண்ட் பண்ணது இல்லையா. ஒரு கதை நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நம்மளை ஐடியா யோசிக்க வைக்கிறதே ஒரு கதை தான். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஒரு படம் எடுத்து அதில் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி எதனா இருந்தால் பண்ணலாம், நல்லா பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டே பை டே நிறைய ரிக்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய எக்யூப்மெண்ட் புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாமே எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அது வந்து இஃப் நீடட், இப்போ அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, ப்ரொடியூசருக்கும் அது ஓகே இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலான்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்து யூஸ் பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி புதுசு புதுசாக அப்டேட் வர வர வர அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது.
3: சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போ உங்களை மாதிரியே வந்துட்டு சினிமாவில் ஏதாவது நம்ம சாதிக்கணும், அதே மாதிரி ஒளிப்பதிவு துறையிலையும் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவுரை என்ன?
4: சரி, இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு நான் இது சொல்லணுன்னா எதுவும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிக்கிறாங்க, அவ்வளோ விஷயம் கற்றுக்குறாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி தான் வராங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லணுன்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லை. அதை தாண்டி அவங்க எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் கீப் கோயிங். இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி தான், நான் அது எதுவும் எதிர்பார்த்து பண்ணல, பட் ஒரு விஷயம் நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம் வந்து நீ கரெக்டாக தாண்டா போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா உங்கள் லைஃப்லேயும் ஏதோ ஒன்று நடக்கும், அதை ஒரு ஹோப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற விஷயத்தை ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள், ஹாப்பியாக பண்ணுங்கள்.
3: ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களுடைய பதிலை சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ.
4: நன்றி.
3: கண்டிப்பாக இந்த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட நிலை என்னான 9877070178 அப்படிங்கிற நம்பருக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை தட்டி விடுங்க. இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேர்களே வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக தாங்க இருக்கேன். இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறது நான் உங்க தருண் தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்லை ஆரோக்கியமான வாழ்க்கையா அப்படின்றது தாங்க. இந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்க்கையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி கேட்குறோம். ஆனால் உண்மையில் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஆரோக்கியமா? இல்லைங்க. ஒருத்தர் உடலளவில் நல்லா இருக்கிறதோட மனசளவுலையும் நல்லா இருக்கணும். அவரை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தோட நல்ல முறையில் வாழக்கூடிய நிலை இருக்கணும். அதுதாங்க முழுமையான ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை ரொம்பவுமே மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. வீட்டில் சமைச்ச உணவு, இயற்கையான உணவு, சரியான நேரத்தில் தூக்கம் எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வேலை பளு, அவசர வாழ்க்கை, வெளியிலேருந்து உணவு வாங்கி சாப்பிட்றது, அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துறது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது மாதிரியான பல விஷயங்கள் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்குது. அதனால ஒரு முக்கியமான கேள்வி வருதுங்க, நோய் வந்ததுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுறது மட்டும் ஆரோக்கியமான வாழ்க்கையா, இல்லை நோய் வராமல் தடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நம்ம உருவாக்க வேண்டுமா? ஒரு சமுதாயத்தில் எல்லாருக்குமே நல்ல மருத்துவ வசதி இருக்கிறது அவசியம். அதே நேரத்தில் மக்கள் ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, தூக்கம், சுகாதாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் ஆரோக்கியமான சமுதாயம் அப்படின்றது மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சமுதாயம் மட்டும் கிடையாது, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை குறையக்கூடிய வகையில் மக்கள் தங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கணும். ஆரோக்கியம் அப்படின்றது மருத்துவர்களோட பொறுப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. அதனால தான் இன்றைக்கி நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா அப்படி இல்லைன்னா ஆரோக்கியமான வாழ்வா அப்படின்னு வச்சுருக்கோம். உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். என்ன நேர்களே, ஃபோன் எடுத்தாச்சா? ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு டக்குன்னு கால் பண்ணி சட்டுன்னு எங்கூட பேசுங்க, உங்களோட கருத்துக்களை பட்டுன்னு பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க கால்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
2: SS Academy பெருமையுடன் வழங்கும்
3: Coloring Tribute to Teachers Grand World Record Event.
2: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
3: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
2: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
3: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
2: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
3: தொடர்புக்கு 9585500999

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
3: என்னடா சொன்னாரு?
2: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
3: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவு தெரியுமா?
2: அப்படி என்னடா உணவு?
3: மதிய உணவு, இரவு உணவு.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்கு அந்த மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நான் குரல்.
1: நேர்களே, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா அப்படின்றது தாங்க. இந்த டாபிக்கு நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கும் அப்படின்னா, எங்களுடைய சோனா எஃப்எம்ஐ 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, அது மட்டும் இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. நம்ம கூட இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: நான் ருக்மணி அம்மா, சாதகப்பட்டியில இருந்து பேசுகிறேன்.
1: வணக்கம் ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம்.
5: சரியா, சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதே மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையா?
5: பேசலாமா?
1: பேசுங்க.
5: ஆரோக்கியமான வாழ்வுங்கிறது நம்ம உடம்பு உடல் மட்டும் கிடையாது, நாம மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், இடம்னா சுகாதாரமான நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத வச்சுதான் ஒரு ஆரோக்கியம்னு சொல்றோம். அப்படி ஆரோக்கியமான உடல் வேணும்னா நாம வந்து வணிகனுக்கு கொடுக்கற காசு, மருத்துவனுக்கு கொடுக்கற காசு வணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல காய்கறிகளா வாங்கி, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளா வாங்கி நல்ல சாப்பிட்டுட்டு, நல்ல திரகார்த்தமா கீரைகள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாலே நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம சைவ சாப்பாடு விட்டுட்டு அசைவ சாப்பாடை மட்டும் நினைக்க கூடாது. சைவத்திலேயே நிறைய சத்து பொருட்கள் இருக்குது. அதுவும் கீரைகள்ல பாத்துட்டீங்கன்னா நிறைய வகை கீரைகள், எல்லா கீரைகளுமே ஒவ்வொரு குணம் பொருந்தியதா இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த கீரைகளை சாப்பிட்டுட்டோம், காய்கறிகளை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல கடையில வாங்கணுங்கிறது கூட கிடையாது. நாம சாப்பிட்டு கீழே போடுற பொருள ஒரு தொட்டிக்குள்ள போட்டு தொட்டி செடி வளர்த்தனா கூட அதுல இருந்து காய்கறிகளை, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை, அன்னன்னைக்கான காய்கறிகளை பொறிச்சு கூட நாம சமையல் பண்ணலாம். நல்ல ஒரு நல்ல வைட்டமின் நல்லா கிடைக்கும். அதனால நம்ம, ஆனா இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ், ஒரு 40, 45, 50 அது வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது. அது வரைக்கும் நம்ம உடல் உழைப்பு இன்னும் இருக்குது. நீ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுல எல்லா வேலைகளும் அம்மியில இறக்கிறது, மிக்சி துணி துவைக்கிறது, இதெல்லாம் நாமளே செஞ்சிட்டு, வாக்கிங் மாதிரி வெளியில போயிட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்த மாதிரி நடந்ததுனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து 100 வயசு வரைக்குமே இருந்தாங்க. 100க்கு மேலதான் இருந்தாங்களே ஒழிய 100 வயசை எட்டி பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஆனா இப்ப வந்து சாதாரணமாக 70 தொட்டாதே அவன் ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஆகுது. அதனால நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு செய்யணுங்க. அசைவ உணவு மட்டும் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்காது. அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நம்ம இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஹாப்பியா அப்படியே மேதாவியா நடந்து போகலாம்.
1: இப்ப என்னன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான் வந்துட்டு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா பாட்டி?
5: ஆமா, அதுக்கு இயற்கை உணவுகள் தான் ஆரோக்கியமான வாழ்க்கைய உருவாக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
5: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ரொம்ப அருமையா வந்துட்டு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான் முக்கியம், அதாவது ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலிருந்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி பாட்டி உங்களோட கருத்துக்காக. நேர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் மருத்துவம் அப்படின்றது முக்கியமா தான் இருக்கு. நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா?
6: நான் நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க. நான் உங்களுடைய பேர்?
6: நான் திருப்பூர் மாவட்டம் குருணிகட்டியிலிருந்து கஸ்தூரிங்க.
7: வணக்கம் வணக்கம் அண்ணா. அண்ணா எப்படி அண்ணா இன்னைக்கான தலைப்பு
6: சொல்லுங்க. அண்ணா
7: இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா?
6: அப்படிங்களா? ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒரு சங்கீத தொடர் மாதிரிங்க. அதாவது மருத்துவம் வேணும், இருந்தாலும் முக்கியமா நல்ல ஆரோக்கியமான உணவுங்களை சாப்பிட்டு வரும்போதுங்க மது அப்பத்தான் வந்து சமுதாய நல்ல முறையில இருக்குங்க. மருத்துவ முடிவே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுங்க.
7: கண்டிப்பா
6: நல்ல ஆரோக்கியமான உணவுகள் போகணும். எப்படிங்கண்ணா? நல்ல சிறுதானிய உணவுக காய்கறி பழ வகைகள் சீர வகைகள் இதுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு போருங்க, உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கும் மீறி வரக்கூடிய வியாதிகளுக்கு வேணா மருத்துவத்தை எதிர்பார்க்கலாமே.
7: நேர்களே ரொம்ப அருமையா அண்ணாவும் சொன்னாரு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கவனம் குரல் நிகழ்ச்சி தாங்க. நேர்களே, இன்னைக்கான தலைப்பு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையா அப்படின்றதுதான். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய சோனா எஃப்எம் 9787070178 என்ற எங்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
8: யாரு அங்க?
9: ஏய்
8: வந்துட்டா பாரு லோக்கல்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா. அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: உலகம் கணினி மயம் ஆனாலும் தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா அப்படின்றது தாங்க. எந்த அளவுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நமக்கு முக்கியமோ அதே இடத்துல தான் மருத்துவமே இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. நேர்களே நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சோனா குண்டு இணை தொகுப்பாளர் தருண் அவர்களுக்கும். வணக்கம் சோனா குண்டு இணை தொகுப்பாளர் தருண் அவர்களுக்கும் நேருக்கும் நண்பர்கள் வணக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் மூலதாதவன்.
3: வணக்கம் வணக்கம் மாதவண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் தருண், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன்.
3: சூப்பரா சூப்பரா இருக்கேன், நான் ரொம்ப அருமையா இருக்கேன்.
4: ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது ஆரோக்கியமான வாழ்க்கை. ஏன் ஆரோக்கியமா மருத்துவமானு கேட்டுக்கிறீங்க இல்லையா?
3: ஆமாண்ணா,
4: ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது வந்து உண்மையாக நல்லாவே இருக்கு. தெரிய பார்த்தா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா எந்திரிக்கணும். காலை கிழங்குல எல்லாம் காலையில முடிச்சுட்டு அப்படி இருக்கேன். இது பயிற்சி உடற்பயிற்சி சேர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியமானது. அதுல மருத்துவத்தை கொண்டாடி மருத்துவம் வராத அளவுக்கு நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்ந்து போறேன்னா நல்லதுங்க. மருத்துவ முறையும் சில சமயம் உடல் பாதி பிரச்சனை ஆபரேஷன் அதாவது எல்லா பிரச்சனை வரையிலும் அதுவும் தெரியும் வருங்க. ஆனா ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான். நம்ம அன்னைக்கு கிடமையில ஒழுங்கா செஞ்சுட்டு வரணும். உடற்பயிற்சி, தியானம், நடைப்பயிற்சி இதெல்லாம் முக்கிய இதுகளை எல்லாம் நாம் தவறாம இது வந்தோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நம்ம உடம்ப பாதுகாக்குங்க. ஆரோக்கியமான இது நீங்க சொன்னீங்க மருத்துவம் சொல்றதுல மருத்துவத்தை அது வந்து நாம நாடகம்னா அது வந்து அதே வந்து நம்ம தெளிவா வச்சிருக்கோம். இது பண்ண முடியும் சொல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இருந்து அதையெல்லாம் நாட வேண்டிய அவசியம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்கு.
4: மட்டும் அந்த மருத்துவ இதுக்கு போக வேண்டி வராங்க. அதுல இயற்கையான வழி நல்ல கடமைகளை செய்வோம். உடம்பு பாதுகாப்பாதான் வந்து மிக முக்கியமானதுங்க.
3: ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.
4: அப்பாற்பட்டுதான் ரொம்ப நன்றிங்க, பேச வாய்ப்பு நன்றிங்க.
3: ஓகே ஓகே அண்ணா, ஓகே ஓகே. ரொம்ப அருமையாக வந்துட்டு சொன்னாரு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான் வந்துட்டு ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களை, நோய் வந்துருச்சு மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறத விட நோய் வராமல் எப்படி பார்த்துக்குவோம் அப்படின்றது சிந்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சூப்பரா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி பார்க்கு இன்னைக்கு கிளைமேட்ல நம்ம ஊர்ல?
3: கிளைமேட் எப்படி சொல்றதுன்னா, மேலையும் இல்லாம கீழே இல்லாம, லைக் எப்படி வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம இருக்குன்னா
5: ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு தேவை நான் நினைக்கிறேன். மருத்துவத்தை நம்ம எல்லாருமே டிபெண்ட் பண்ணவே வேணாம். இன்ஸ்டெட் ஆரோக்கியமான அந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஸ்டெட் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உடம்பு முடியலன்னா ஒரு ஹெல்பிங் சோர்ஸா தான் இருக்கே தவிர்த்து நம்ம பழக்க வழக்கங்களை ஆரோக்கியம் சார்ந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உதாரணத்துக்கு நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இதை சாப்பிடணும். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வேணும். உடலுக்கு தகுந்தாற் போல கரெக்டான நேரத்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறத வச்சுக்கணும். எல்லாத்தோட விட்டமின், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ் இதெல்லாம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல நம்ம உடலுக்கு தகுந்தாற் போல கரெக்ட்

பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707108 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். அவளை அவளை

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேர்களே, உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையா அப்படின்றது தாங்க. நேர்களே, இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நம்மளோட தினசரி உணவு முறையை முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். அதிகப்படியான எண்ணெய், உப்பு, சர்க்கரை அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்துட்டு குறைச்சிக்கணும். அதே சமயத்தில் காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் மாதிரியான பல்வேறு சத்தான உணவுகளை உணவில் சேர்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்னாலே கட்டாயம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னுலாம் அர்த்தம் கிடையாதுங்க. தினமுமே நடைபயிற்சி செய்கிறது, விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது மாதிரியான உடல் இயக்கங்களும் முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி தூக்கத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. இரவு நேரம் அதிகமாக மொபைல் பயன்படுத்துறது தூக்கத்தை குறைக்கிறது மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்மளோட உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தல், அதிகப்படியான மது அருந்துதல் மாதிரியான தீங்கு விளைவிக்கக்கூடிய பழக்கங்களை தவிர்க்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கையோட ஒரு பகுதி தாங்க. இது எல்லாமே கேட்குறப்போ ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் கேள்வி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம இதை நடைமுறையில் செய்கிறோமா அப்படின்னா இல்லை. நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, அதில் நம்மளோட உடலுக்காகவும் மனசுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோம். நோய் வந்த அப்புறம் 1000 கணக்கில் பணம் செலவு செஞ்சு சிகிச்சை பெறுறதை விட தினசரி வாழ்க்கையில் சின்ன மாற்றங்களை கொண்டுட்டு வர்றது பல நேரங்களில் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுதுங்க. அதனால தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமனைகளோட பொறுப்பு மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் தொடங்க வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கம். நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு, குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருப்பேன் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் உருவானால் அந்த எண்ணம் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு சமூகத்திலேருந்து ஒரு நாட்டுக்கு பரவக்கூடிய நிலைமை கூட ஏற்படுங்க. இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா இல்லை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்துட்டு டங்கு ட்விஸ்ட் ஆகுதுங்க, மன்னிச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை இந்த எனக்கு வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். நேர்களை ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஃபோன் எடுங்க, டக்கு டக்குன்னு நம்ம நம்பரை போட்டு டக்குன்னு என்கிட்ட பேசுங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
4: நேர்களே, வெல்கம் பேக் டு நிகழ்ச்சியோட கடைசி பகுதி. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறது மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா அப்படின்றது தாங்க. இன்னைக்கு நம்மளோட கேள்வி வேணா ஒரு முடிவுக்கு வரலாம். உண்மையில பார்த்தா இதுல ஒன்ன மட்டும் நம்மளால தேர்வு செய்யவே முடியாது. மருத்துவம் நமக்கு அவசியம். நோய் ஏற்பட்டா சரியான நேரத்துல சரியான சிகிச்சை கிடைக்கணும். அவசர நேரங்களில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் உயிரை காப்பாத்துதுங்க. அதே நேரத்தில் மக்கள் தங்களோட வாழ்க்கை முறையிலையும் கவனம் செலுத்தணும். சத்தான உணவு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், தனிப்பட்ட சுகாதாரம், மனநலம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பழக்கங்களை தவிர்க்கிறது மாதிரியான விஷயங்கள் ஒரு தனிநபரோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அரசு மட்டும் பொறுப்பில்லைங்க, மருத்துவர்கள் தங்களோட பங்கு செய்யணும். பள்ளி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். குடும்பங்கள் நல்ல உணவை சாப்பிடணும். மற்ற நல்ல வாழ்க்கை முறையை உருவாக்கணும். ஊடகங்கள் சரியான சுகாதார விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அதுலேயும் முக்கியமாக ஒவ்வொரு தனிநபரும் தன்னோட ஆரோக்கியமான பொறுப்பை ஆரோக்கியத்திற்கான பொறுப்பாக ஏற்றுக்கணும். மருத்துவமனை இருக்கு, அதனால நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறத விட என் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறது தான் முக்கியம். நோய் வந்ததுக்கப்புறம் சிகிச்சை பெறுறது மருத்துவத்தோட வெற்றி. ஆனால் நோய் வராமல் தடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை உருவாக்குறது ஒரு சமுதாயத்தோட வெற்றி. அதனால நம்மளோட பதில் தெளிவானது, மருத்துவமும் வேணும், ஆரோக்கிய வாழ்க்கையும் வேணும். மருத்துவம் நம்மளை காப்பாற்றும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நம்மளை நோயிலிருந்து பாதுகாக்கும். இந்த ரெண்டும் இணைஞ்சாதான் உண்மையான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதுதாங்க இன்னைக்கு நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட ஒரு கருத்தா இருக்கு. ஆரோக்கியம் அப்படின்றது மருத்துவமனையில தொடங்குறது இல்லை, அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே தொடங்குறது. ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய நேயர்கள் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்களோட கருத்துக்கள்லாம் என்னோட பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு முறை கண்டிப்பா வேணுங்க. உணவுல மட்டும் சாக்ரிஃபைஸே பண்ணாதீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் கடையில சாப்பிட்டுட்டேன், சரி நாளைக்கு கடையில சாப்பிட்டுடலாம், சரி அதுக்கு அடுத்த நாளும் கடையில சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூவா கடையில சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டுக்கும் கடையில சமைக்கக்கூடிய சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். உடம்புல, அதாவது ஆரோக்கியத்துல கண்டிப்பா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புமே இருக்கும். ரொம்ப அருமையா நிறைய நேர்கள் நமக்காக நிறைய கருத்துக்களை எனக்காக பகிர்ந்துகிட்டாங்க. என் கூட வந்து தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேர்களே. நானும் இப்ப விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றிய கருத்து ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே பேசிட்டே இருக்கிறோம். அப்படி நீங்கள் முதல் விஷயமா என்ன நகரா சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய அந்த முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் செலுத்துவாங்க. ஸோ அப்படி ஈஸியான ஒரு இயற்கை பொருளை பயன்படுத்தி நம்மளை எப்படி வந்து அழகாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி முதல் விஷயமாக வந்து சொல்ல போகிறேன். தேங்காய் எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கும். இது வந்து ஒரு இயற்கையான அழகூட்டி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு தேங்காவை துருவி அதை நல்லா அரைச்சி வடிகட்டி காய்ச்சி எடுக்கும்போது எண்ணெய் வந்து வரும். இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை பிறந்த குழந்தைகளுக்கு கூட வந்து உச்சந்தலையில் வந்து தடவலாம். அதே மாதிரி அடிக்கடி நம்ம வந்து இளநீர்லாம் குடித்தா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த தேங்காய் எப்படி பயன்படுது, அதாவது தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து குழந்தைங்களோட உடலில் தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி செஞ்சால், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து 1 டீஸ்பூன் தேங்காய் பாலோடு சேர்த்து அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி சருமத்தில் வந்து பூசி குழந்தைய வந்து குளிக்க வைக்கலாம். ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு சருமம் வறட்சி வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கும் இது வந்து பல நன்மைகளை தருது. தேங்காய் பாலோட மஞ்சத்தூள் வந்து சேர்த்து பெண்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அவங்களுடைய ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இதனால் அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நிறைய பேருக்கு வந்து ஹீட் பாடி வந்து இருக்கும். அவங்க வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அது கூட கஸ்தூரி மஞ்சத்தூளோடு சேர்த்து நல்லா அரைச்சி உடல் முழுவதும் நல்லா பூசி அவங்க வந்து குளிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு உடல் குளிர்ச்சியை வந்து தரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மேக்சிமமான நபர்களுக்கு அந்த ஹேர் லாஸ் அப்படின்றது இருக்குங்க. அதே மாதிரி நல்லா கருகருன்னு முடி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அரை கப் தேங்காய் பாலை வந்து தலையில் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை நல்லா சீவி ஒரு 15 நிமிடங்கள் அப்படியே வந்து நம்ம வந்து அலசணும். வாரம் ஒரு முறை இப்படி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தலைமுடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வந்து அவங்க நினச்ச மாதிரி வளரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Ceramics.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
7: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
8: டெக் குரு நிகழ்ச்சி
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கிறோங்க நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில. இப்ப கேட்ட இந்திவண்ணன் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பாடலுக்கு கட்டாயமா நீங்க வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய நம்ம நிலை எண் 9787770178. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் உடல் பருமன் காரணமாகவும் நீண்ட நேரம் உழைப்பு காரணமாகவும் முதுகு வலி நிறைய பேருக்கு வந்து வருதுங்க. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கூட அந்த முதுகு வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த முதுகு வலி எதனால் வருது, அதற்கு என்ன சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து மருத்துவர் சிவராஜ் சார் இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் சார் இந்த முதுகு வலி ஒருத்தருக்கு எந்த ரீசன்னால வருது, இதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து இருக்குங்க சார்? இப்போ நிறைய பேர் வந்து தவறான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு முறைகளை ஃபாலோ பண்ணலாம் சார்?
2: இப்போ 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நான் வந்து முதுகு தண்டோட அறுவை சிகிச்சைன்னு இருந்தேன். நான் பார்க்குற கேசஸ் எல்லாமே முதுகு தண்டோட சம்மந்தமாக பார்க்குறது. அதில் இப்போ நான் 100 பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னா 80% மக்கள் வந்து வர பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் பெயின் சொல்லுவோம். மெக்கானிக்கல் பெயின்னா மசில் ரிலேட்டட். மசில் ரிலேட்டட்னா இப்போ நிறைய பேர் இப்போ வந்து ஒன்று வந்து கம்ப்யூட்டர் ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் சைடில் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாங் ஏதாவது சிட்டிங் ஒர்க்அவுட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அந்த மசில் வந்து ஃபெட்டிக் ஆகிறனால வர பெயின் தான் அதிகம், 80%. மீதி வந்து ஒரு 10-லேருந்து 5% பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தமாக அந்த மாதிரி இருக்கலாம். மீதி இருக்கிற ஒரு 10% பேர்த்துக்கு தான் வந்து ரியலி ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இந்த 80% பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அந்த முதுகு தண்டவடத்துக்கான பயிற்சி பண்ணாவே வந்து அவங்களுக்கான அந்த வலிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்பிட்வீன் ஒரு பிரேக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த மீதி இருக்கிற 10-20% பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் நமக்கு வந்து அது கண்டுபிடிக்கிறதுக்குன்றது முடியும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

பேசிட்டே இருக்கிறேங்க. மனநலத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மனமே நலமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுவோம் இல்லைங்களா. அப்படி சித்தர்கள் சில உணவுகளை தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மனநலத்தை மேம்படுத்துறதுக்கு அதிக காரம், அதிகமான உப்பு, அதற்கப்புறம் புளிப்புள்ள உணவுகள், இதெல்லாம் வந்து தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரசாயனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட உணவுகள், இதெல்லாம் மனதை வந்து சலனப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கஃபைன் அதிகமாக இருக்கக்கூடிய காஃபியை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி டீ கூட ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது மென்டல் ஹெல்த் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதிமதுரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு அதிமதுரம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அவங்களுடைய நூல்களில் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆழ்ந்த தூக்கத்தை வந்து கொடுக்கும் அதிமதுர பொடியை நம்ம பாலில் கலந்து குடிச்சிட்டா. ஸோ இந்த ஆழ்ந்த தூக்கம் வரும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, தூக்கமின்மை அதுக்கப்புறம் மனச்சோர்வுக்கு சிறந்தது இந்த ஜாதிக்காய். இயற்கை மருந்தாக வந்து இருக்குங்க. ஸோ கட்டாயமாக இதையும் எடுத்துக்கலாம், இதையும் வந்து பாலில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சித்த மருத்துவ முறையில் வந்து சில உணவுகள் வந்து ரொம்ப சிறந்தது நம்மளுடைய பிரெயினுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய மைண்டுக்கு. அதாவது பசு நெய், சுத்தமான நாட்டு மாட்டு நெய் வந்து மூளை நரம்புகளுக்கு வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும், மன உளைச்சலை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தானியங்கள், சிறுதானியங்கள், சாமை, தினை, குதிரவாளி, இந்த மாதிரி பாரம்பரிய சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் நாட்டு அரிசி வகைகள், இது வந்து நம்ம உடலில் சக்கரை அளவையும் நரம்பு மண்டலத்தையும் சீராக வச்சுருக்கும். இதனால் மனசும் அமைதியாகும். அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த எல்லா விஷயங்களையும் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டே இருங்க. ஆரோக்கியமான பல விஷயங்கள், மருத்துவருடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனாயபம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, வசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்.

0: நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நிறைய விஷயங்கள் பேசுவோம், நம்மளுடைய வைத்திய முறைகள் பற்றியும் உணவு முறைகள் பற்றியும். அப்படி நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா உங்களுடைய பேரு எங்க இருந்துக்கா பேசுறீங்க?
1: பேரு லட்சுமி, சின்னமாங்கோட்ல இருந்து பேசுறேன்.
0: சின்னமாங்கோட்ல இருந்து லட்சுமி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா ஒரு பெரியவங்களுக்கு காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா நீங்க எந்த மாதிரியான வைத்திய முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
1: பெரியவங்களுக்கு என்னன்னா இது தைல இலை, எலுமிச்சை இலை, சஞ்சலக்காய், அதுல துளசி இலை, இந்த எல்லா இலையும் போட்டு அந்த கொதிக்க வச்சு அதை ஆய் பிடிச்சிடுவான். அந்த வேறு வேகப்பட்டது அந்த காய்ச்சலுக்கு தலைப்பாறத்துக்கு வச்சுட்டு போற்றி உள்ளார ஆய் பிடிக்கணும். கொதிக்க வச்சு தண்ணியில் அந்த ஆய்வு பிடிச்சா எல்லாம் தண்ணி வேறு தண்ணியில் கொட்டுது.
0: கண்டிப்பாங்கக்கா, அதாவது அக்கா சொன்ன பொருட்களை பயன்படுத்தி ஆவி பிடிச்சா சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் பெரியவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சஞ்சலக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை நான் வந்து முதல் முறையாக கேள்விப்படுறேன். ஸோ அந்த சஞ்சலக்கானா என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள் உங்களை பகிர்ந்துக்கிறேன். சஞ்சலக்காய் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்குது, நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது சீனி அவரைக்காயை, அதாவது கொத்தவரங்காயை சஞ்சலக்காய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் பாடல்களுக்கு

7 0 107 8. பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன நிகழ்ச்சி வரப்போகுது அப்படின்னா, 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் டெக் குரு நிகழ்ச்சி. புதிய புதிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெக்னாலஜி அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தினமுமே நம்மளுடைய டெக் குரு நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. ஏதாவது புது அப்டேட் வந்திருக்கு டெக்னாலஜி சம்மந்தமானா, உடனே அதில் வந்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்கள்

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்று

முக்கியமான பல விஷயங்களை இந்த டைம்ல நம்மளுடைய உணவு முறை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதுமே சித்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சூடான உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஒரு பழமொழி இருக்கு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்ன பழமொழி அப்படின்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு. இந்த பந்திக்கு முந்து அப்படின்ற பழமொழி என்ன ஒரு விஷயம் சொல்ல வருது அப்படின்னா, அதாவது சீக்கிரமா போயிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா அப்போதான் வந்து உணவு சூடாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100% எந்த ஒரு ரீசனாலும் தெரியாது. சூடான உணவில் ருசி வந்து அதிகமாக இருக்குங்க, அதாவது கெடுதல்களும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சூடான உணவில். இப்போ ஒரு உணவு கெட்டு போகிறதுக்கு காரணம் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரதான். அதாவது சமைச்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பொதுவாக உணவு சமைச்சு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆன பிறகு உணவோட சூடு எப்படி வந்து கம்மியாகுதோ அதே மாதிரி அதோட சுவையும் வந்து குறையும். இந்த நேரத்துக்குள்ளார உணவு வந்து சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி நேரம் ஆகும்போது ஏற்கனவே சொன்னது மாதிரி கிருமிகள்லாம் வரும். சூடாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சூடாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேலை பார்க்குற நபர்கள் காலையில் ஒரு 6 to 7 மணிக்குள்ளாரே வந்து சமைச்சு அந்த மதிய உணவை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் சமைச்சு பல மணி நேரம் கழித்து தான் பெரும்பாலும் வந்து ஒரு சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு தவறுமே மிகப்பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அதுதான் வந்து நேச்சர், எல்லாருமே வந்து அப்படி தான் சாப்பிட்டாகணும். இந்த உணவுல வந்து சுவையும் கம்மியாக தான் இருக்கும், கிருமிகளும் வந்து வளர்ந்துருக்கும். இதற்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு தீர்வு அப்படின்னா ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம சும்மா ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் தேவை அப்படின்றவங்களுக்கு மருத்துவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க. காலையில் சமைச்சதும் சாப்பாடு, குழம்பு, பொரியல் அப்படின்னு சூடாக சாப்பிட்டு மதியத்துக்கு இட்லியோட பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, வெந்தய பொடி அப்படின்னு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் இந்த வகையில் காலை வேளை உணவை கண்டிப்பாக வந்து சூடாக சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பள்ளிக்கூடம் செல்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இதே ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம். காலை அவசரத்தில் அவங்க வந்து அந்த சூடான உணவை கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்றதான். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கறது, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செமையான சூப்பரான ஏஐ வெப்சைட் வீடியோ எடிட்டிங்காக. இதுக்கு முன்னாடி நிறைய ஏஐ வெப்சைட் சொல்லியிருப்பேன், ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு அந்த மாதிரியான வேலைகளுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் வந்து வீடியோ எடிட்டிங்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடியது. இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாமா. இந்த ஒரு வெப்சைட்டை வச்சுட்டு உங்களால் வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் தான் வீடியோவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ ஜென்ரேஷனை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும், அதுவும் ப்ராம்ப்ட் கொடுத்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது இதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெக்ஸ்ட் மூலியமாக ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணுறது டெக்ஸ்ட் மூலியமாக பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதுலேருந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இமேஜ் வச்சுருக்கீங்க, அந்த இமேஜ் வச்சு தான் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் இமேஜ் டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இமேஜ் வச்சு வீடியோ ரெடி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ அவதார்ஸை ரெடி பண்ணிக்க முடியும், ஏஐ வாய்ஸஸை உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும், ஏஐ வீடியோ டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, ஏஐ டப்பிங் அண்ட் லிப்சிங்க் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஜென்ரேஷனை தாண்டி எந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளோட மாடல் இருக்கும், விஓ மாடல் இருக்கும், ஓப்பன் ஏஐயோட சோரா அப்படிங்கிற மாடல் இருக்கும், சீடான்ஸோட மாடல் இருக்கும், கிளிங் அந்த ஏஐயோட மாடல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாடல் வந்து இவங்களே வச்சிருக்காங்க வீடியோ ஜென்ரேஷனுக்கு. நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற வீடியோவை எடிட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டூல்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏஐ வீடியோ ஜென்ரேட்டரை தாண்டி அதுலேயே உங்களுக்கு வந்து MP4 டு MP3 கன்வெர்ட்ரு இருக்குது, வீடியோ கம்ப்ரஸர் இருக்குது, வீடியோ க்ராப் பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும், வீடியோவை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் viviideo.ai viviideo.ai அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக அருமையான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க 7FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 7FM ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க 7FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான 5G ஸ்மார்ட் போன், 32,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போனை நான் சொல்லுவேன். அதுவும் உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் வேணும், யாருமே வந்து இந்த மாதிரி டிசைனை பார்த்துருக்க கூடாது. ஒரு 10 பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நம்ம தனித்துவமாக தெரியணும்னா நீங்கள் இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனோட பெயர் நத்திங் ஃபோன் 4B அப்படிங்கிறது அதோட பேர். நத்திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த டிசைனில் இருந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணுற விதத்துலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான மொபைல் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மொபைலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கேமரா வருது, அது கூடிய கிளிப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், அப்பப்போ லைட் எரியிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி 2 கேமராவை தொடர்ந்து சைடில் பட்டன்ஸ் வருது, முன்னாடி செல்ஃபி கேமரா வருது. முன்னாடி டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பெரிய டிஸ்பிளே. அது டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.77 இன்ச்சுக்கு ஒரு சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருது. இதை தாண்டி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் வராப்பியே AI பவர்டு மொபைலாக வருது. இதிலே இன்பில்ட்டாக உங்களுக்கு கூகுள் ஜெமினியும் சாட் GPT இன்டர்கேஷனோட வரதுனால AI டூல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயின் கேமராவாக உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டி இதில் கிடைக்கும். 4K வீடியோஸும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் Snapdragon 6Gen 4 ப்ராசஸர் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி கொடுத்துருக்காங்க, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 47 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம், 34 மணி நேரத்துக்கு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், 22 மணி நேரத்துக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் நத்திங் ஒய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஒய்ஸ் வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும். செக்யூரிட்டி பேச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அஷூர் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய AI டூல்ஸ்லாம் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல மொபைல் பார்க்குறீங்க, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெக்ல ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 32,000 இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நத்திங் ஃபோன் 4B அப்படிங்கிறது அதோட பேர். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 31,758 இருக்குது. நீங்கள் பார்க்குறப்ப மொபைலோட ரேட் ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கிறது 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவுன்னு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி நிறைய நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அடடே, இந்த பாட்டு கேட்கறதுக்கே செமையா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே நம்பரான 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத சொல்ல முடியும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் இது மூணு போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அப்பதான் எந்த பாட்டுக்கு யார் ஓட் பண்ணிருக்கா அப்படிங்கறத தெளிவா தெரியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். கொஞ்ச காலத்துக்கெல்லாம் முன்னாடி, இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, நமக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கையில அமௌண்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நம்மளால லோனே வாங்க முடியும். ஆனா இப்பெல்லாம் லோன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான பர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்க கையில பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்துருச்சு. லோன் வாங்குறது அப்படிங்கிறதுனாலே ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த லோன் வாங்குறதுக்கும் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லயுமே இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அவைலபிளா இருக்கு. சார், இந்த மாதிரி ஆப்ல லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து சேஃபா? ஆப்ல லோன் வாங்கலாமா? லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணிருக்கணும் சார்?
1: முதல்ல இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் அப்படின்றது ஒரு சில லோன் ஆப்ஸ் மட்டும்தான் ஆர்பிஐ எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட லோன் ஆப்ஸ். அது நீங்க எந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் ஆர்பிஐ எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஆர்பிஐ வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த லோன் ஆப்ல மட்டும் நீங்க பணம் எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் இங்க வந்து 90% வந்து ஃபேக்கான இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஃபேக்கான இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவோடே உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இமீடியட்டா உங்க அக்கௌண்ட்ல 1,000-2,000 கிரெடிட் பண்ணிடுவோம். கிரெடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து மிரட்டி திருப்பி பணம் வாங்குவாங்க. 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வட்டி 2,000 ரூபாய் போடுவாங்க. அதுக்கப்புறம் வட்டி 2,000 ரூபாய் போட்டு அதுக்கப்புறம் நீங்க லேட்டா பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெனால்டி அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி 2,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டு கிட்டத்தட்ட 20,000-30,000 கொடுத்த கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன் 20,000-30,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மிரட்டுற தோணி அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப் அப்படின்றது அது பேர் மட்டும்தான் லோன் ஆப்பே தவிர அது லோன் அப்ளிகேஷன் கிடையாது. அந்த ஆப் உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க மொபைல்ல இருக்க கான்டாக்ட் லிஸ்ட், கால் லாக்ஸ், அதே மாதிரி உங்க மொபைல் போன் கேலரியில இருக்க போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப் எடுத்துக்கும். இதுதான் அந்த ஆப் பண்றதுங்க. ஸோ அந்த ஆப் எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நீங்க வந்து பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு கட்டணும், திரும்ப திரும்ப கட்டணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போட்டோகிராஃபை மார்க் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட போட்டோகிராஃபை மார்க் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க உங்களோட போட்டோகிராஃபும் மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணி உங்களுக்கே அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கே அமைச்சு இதை வந்து நான் வந்து போனோகிராஃபிக் சைட்ஸ்ல போட்டுருவேன், இல்ல உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் அமைச்சிருவேன், ஏன்னா உங்க கான்டாக்ட் லிஸ்ட் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் சென்ட் பண்ணிடுவேன், நாங்கள் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள மறந்துடுவாங்க. ஸோ அந்த பயத்தில் நிறைய பேர் பணத்தை கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னோன் லோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க. 90% லோன் அப்ளிகேஷன் ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் தான்.
0: தெரியாத ஒரு ஆப்ல இருந்து நம்ம லோன் எடுக்கிறத தவிர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். மக்களே, நீங்களும் வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வராத ஆப்லாம் வந்து அதுலேருந்து லோன் எடுக்காதீங்க. சேஃபான ஒரு ஆர்பிஐ ரெகுலேஷனுக்கு கீழே வர ஆப்பாக பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்குங்க. தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறியாங்க கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே.

நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஆனால் அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். உங்க போனுக்கு தேவையான ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஃபோன் டேட்டா அண்ட் ஃபோட்டோ ரெக்கவரி, DR.FONE டேட்டா அண்ட் ஃபோட்டோ ரெக்கவரி அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். சரி, இந்த ஆப்பில் அப்படி என்னென்னலாம் திவாகர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்போட பெயர் கேட்டவொடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா இல்லைன்னா டெலிட் ஆன ஃபோட்டோஸ்லாம் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனு இருக்கக்கூடிய டேட்டாஸ், டெலிட் ஆன டேட்டாஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்லேயோ வியூ ஒன்ஸில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்களே அந்த ஃபோட்டோவை கூட ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் சொல்கிறேன், லொக்கேஷனை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஜிபிஎஸ் லொக்கேஷன் இப்போ இருக்க லொக்கேஷனில் இல்லாமல் வேறு ஒரு லொக்கேஷனில் வச்சுக்க முடியும் போல. இது இல்லாமல் உங்கள் பழைய ஃபோனில் இருக்க டேட்டாஸை உங்கள் புது ஃபோனுக்கு மாற்றுறதாகட்டும் இல்லை புது ஃபோனில் இருக்க டேட்டாஸை பழைய ஃபோனுக்கு மாற்றுறதாகட்டும் இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ என்ஹான்சர் இருக்குது இந்த ஒரு ஆப்பில். நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரிப்பேர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதை ஸ்கேன் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துரும், அந்த ரிப்பேர் சிஸ்டம் சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதில் லார்ஜ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 2 MB 3 MB இருக்குன்னா அது ஈஸியாக ஷேர் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவீங்க. இல்லை ஒரு 2 GB 3 GB இருந்தால் கூட அதுக்குன்னு ஏதோ ஒரு டூலை பயன்படுத்தி நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. ஆனால் ஒரு 20 GB 30 GB இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா எப்படி நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? அதுக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட பெயர் டாக்டர் ஃபோன் டேட்டா அண்ட் ஃபோட்டோ ரெக்வரி அப்படிங்கிறது அதோட பேர். இது பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்போட சைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 114 MB கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆப் தேவைப்பட்டதுன்னா இந்த ஆப்போட ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாஸில் நம்மளை சுற்றி பேசுகிற பொருளாக இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக செம்ம வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன வயசில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு விஷயம் வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், பிடிச்ச மாதிரி வந்திருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸு. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸை அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்கவே வந்து முடியாது. இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்த ஒரு ஸ்நாக்ஸ், சின்ன வயசில் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ்னால் என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. என்ன பிரதீபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன்.
1: என்ன ஒரு 90 ஸ்நாக்ஸை கொண்டு வந்திருக்கீங்க போல.
0: ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க, அதை போய் கேளுங்க, அதை கேட்டேன்.
1: ஓகே ஓகே. ஆமாம், நம்ம நிறைய பேருக்கு 2K கிட்ஸ் வந்தாலும் சரி, 90 கிட்ஸ் வந்தாலும் சரி, இந்த 90 கிட்ஸோடது நிறையா தெரியும்ல. அதாவது தேன் மிட்டாய், மம்மி டாடி, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல.
0: இளந்த வடை, கமர்கட்டு, கல்கோனா,
1: இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கால் பண்ணி நீங்கள் பட்டுன்னு டக்கு டக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட பிடிச்ச ஸ்நாக்ஸை எங்ககிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நாங்களாம் இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
0: ஆமாம், நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா பிரதீபா அதை நோட் பண்ணி வச்சுட்டு கடைகள் இங்கே போய் வாங்கி சாப்பிட்ருவாங்க.
1: ஆமாம், அதெல்லாம் கிடைக்குன்னா வாங்கி சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக.
0: ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை பிரதீபா. இப்போ நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணோன்னே எப்படிலாம் எல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறோமோ வழக்கம் போல் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா உங்ககிட்ட தான் அதை கேட்போம்.
1: அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வரும்போதெல்லாம் மாங்காய் ஒரு பாட்டி வந்து ஒரு சாக்கு போட்டு விட்டுட்டு இருப்பாங்கல்ல, 1 ரூபாய் சாக்லேட்டு, 50 பைசா சாக்லேட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன்.
0: ஆமாம், இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது அந்த பாட்டி கடைகள்லாம் வந்து நிறையாலாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டு இப்போ எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 ரூபாய் முட்டையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு முட்டையெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, அதுவுமே வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்து இருக்கும்.
1: அந்த இஞ்சி முட்டை மாதிரி ஒன்று இருக்குங்களா, அதுவும் சூப்பராக இருக்கும்.
0: ஓகே ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்துருக்கு. ஸோ நீங்களும் டக்குன்னு கால் பண்ணி சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னது, சின்ன வயசில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்பு விழா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா,
6: நீங்க சின்ன வயசுல ஒரு விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். அதாவது 90s கிட்ஸ்ல வந்துட்டு எலந்த வடை, கடலை மிட்டாய், அப்புறமேட்டு அந்த கோல்டு காயின் சாக்லேட்லாம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டி பால்ஸ் சாக்லேட்லாம் இருக்கும்ல,
5: கேள்விப்பட்டிருக்கீங்க?
6: அது அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்களாம் என்ன உங்க விரும்பி என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத தான் நீங்க சொல்ல போறீங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் பிரதீப் அன் குரு. வணக்கம் வணக்கம
5: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா
5: இருக்கோண்ணா.
7: ஓகே, நல்லது. கல்ல முட்டாய், அப்புறம் அந்த கயிறுலயே பாருங்க, முட்டாய் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அது கயிறு சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த முட்டாய், அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் முட்டாய், அது ஒரு முட்டாய் வாயில போட்டோம்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல வரும். கடைசியா பாத்தீங்கன்னா வேர் கல்ல இருக்கா. அப்புறம் இழந்த வடை, இனிப்பு இழந்த வடை, ஒன்னு கார இழந்த வடை, அப்புறம் இழந்த போல தூளு,
5: ஓகே,
7: அப்புறம் கல்கோனா, அப்புறம் அந்த பம்பாய் முட்டைன்னு சொல்லுவாங்க
5: பாத்தீங்கன்னா,
7: அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளி செய்யறது, வாட்சி, கண்ணாடி, அது நிறைய இருக்குங்க.
5: ஓகே ஓகே, நீங்க சொன்னதுல நிறைய விஷயம் எங்களுக்கே புதுசா இருந்தது.
7: நிறைய முட்டை இருக்கு, ஆனா இப்ப எல்லாம் எங்க, அப்புறம் என்ன கல்கோணா மிஸ் பண்றேன், கல்கோணா கம்மர் கட்டு அதெல்லாம் இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது, இப்ப எல்லாம் வச்சுனா பரவாயில்ல.
5: ஓகே ஓகேண்ணா,
7: நிறைய
5: இருக்குதுங்க, நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த மலரும் நினைவுகள் அப்படி மாதிரிதான் இருந்தது. நாட்டாமங்கலத்திலிருந்து பேசியிருந்தாரு, பேசி அவரோட அந்த மலரும் நினைவுகளை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவரு சின்ன வயசுல சாப்பிட்ட முட்டாய்கள் பத்தியும் ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, அதான் கேக் அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நம்ம அண்ணா மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்
6: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
5: அதெல்லாம் கேக்குறதுக்கே நாங்க இங்க பயங்கர அருமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மறக்காம கால் பண்ணுங்க. சின்ன வயசுல உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் என்னது அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்திருக்கு. சோ நீங்க கால் பண்ணுங்க. இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவுன்னு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் என்ன, உங்களோட ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க? அவங்களோட சின்ன வயசில் அவங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத நாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
6: வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சாமி. இருவருக்கும் எல்லாம் பிரதீபா இங்கேயே நிறைய தெரிஞ்சிட்டு எல்லாமா, அதனால நேரம் பார்க்க கூடாது. அதனால பரவாயில்ல, கத்துக்கிட்டால தனியாவே நின்னு கூட செய்ய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சு. அதனால பரவாயில்ல.
7: நன்றி நன்றி பாட்டி.
6: நன்றி சாமி.
4: ஓகே ஓகே பாட்டி. இப்ப சின்ன வயசுல உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்னா எது சொல்வீங்க நீங்க?
6: ஃபேவரட்டா? நம்ம இன்னும் பொடுசல்ல ஒரு 5-6 வயசு இருக்கும் போது ஸ்கூல்ல சேரும் போது என்ன வச்சுக்கீங்களேன், அப்ப வந்து இந்த ஊறிட்டே கடக்க வேண்டியதுதான். அப்புறம் சின்னதா போகும், ஒரு பெருசா இருக்கிற கிங்காங் சின்னதா ஆகும், அப்புறம் மட்டும்தான் கடிக்க முடியும். ஆனா இதுக்குள்ள நான் ஒண்ண வாங்கி நான் மட்டும் திங்க முடியாது, எல்லாத்துக்கும் மத்த ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் காக்கா கடி கடிக்கணும். காக்கா கடின்னா என்ன தெரியுமா?
4: ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்களா?
6: அதை எப்படி கடிப்பாங்க தெரியுமா? நம்ம சட்டைக்குள்ள வச்சு எச்சப்படாத மாதிரி வாய் சட்டையில வச்சு கடிச்சு தூளா போகும். ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம்.
4: ஓகே,
6: அதான் காக்கா கடி.
4: ஓகே ஓகே, அந்த மாதிரி கடிச்சு அந்த முட்டையை ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பீங்களா?
6: ஆமா, ஆளு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுவோம். அப்புறம் தாராசிங் மிட்டாயின்னு ஒண்ணு இருக்கு. தாராசிங் தான், அதுவும் ஹார்டா தான் இருக்கும். ஆனா கிக்காவோட தாராசிங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
4: ஓகே,
6: போறும்போது வாங்கி போட்டு போவோம். 5 வயசு கூட 10 வந்துடும்.
4: ஓகே, அதெல்லாம் வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டே போவீங்க நீங்க பாட்டுக்கு?
6: அதெல்லாம் பைசா கணக்கு. அப்ப 3 இருந்து ஓட்ட காசு, 3 தான் ஓட்ட காசு. அத பாவாட நாடாக்குள்ள சுருக்கி வச்சுப்போம், வேணுங்க போது வாங்கிப்போம்.
4: அதே
6: போல வீட்டுக்கு வந்துட்டா இந்த பாயாசம் வித்துட்டு வருவாங்க பாரு. நம்ம நாகராஜி சொல்ற மாதிரி அந்த பாயாசம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
4: ஓகே ஓகே,
6: உள்ளவற்ற தரமாட்டாங்களாங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாயாசத்தை வாங்கி அந்த ஒரு தள்ளுவண்டி ஆட்டம் வச்சுட்டு வருவாங்க, அண்டாவில வச்சு தள்ளுவண்டி ஆட்டம் வச்சு அதுக்குள்ள அந்த கரண்டி உள்ள வச்சிருப்பாங்க. அத தபக்கு தபக்கிட்டு திறந்து அப்படியே மொண்டு ஊத்த போது நம்மளுக்கு ஆசையா இருக்கும்.
4: ஓகே,
6: அந்த மாதிரி பாயசம் எல்லாம் வாங்கிப்போம்.
4: ஓ
6: நல்லா இருக்கும், ஓகே ஓகே, சூப்பரா இருக்கும்.
4: லைஃப் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க சின்ன வயசுல?
6: ஆமா, எல்லாம் வந்து 5, 6 to 8.
4: ஓகே ஓகே.
6: கலாக்கான நாகப்பழம் இந்த மாதிரி வெள்ளிக்காய் இந்த மாதிரி எல்லாம் விற்பாங்க. அது வந்து நம்ம மிடில் ஸ்கூல்ல 7th-8th படிக்கிற காலத்துல அந்த மாதிரி எல்லாம் வாங்கிப்போம். சரி, நல்லா இருக்கும் அதெல்லாம். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
4: கேங்கடா எனக்கு கேக்கலன்னு நினைச்சா கேட்டீங்க. எனக்கு இளந்த வடை அவ்வளவு பிடிக்கும்.
6: பிரதீபாக்கு
7: வந்துட்டு தேன் மிட்டாய்.
6: ஆமா, நீங்க சத்துணியா இருக்க அதனால அந்த தேன் மிட்டாய் அளவுக்கு தான் வரும். நீங்க தாராசிங்க எல்லாம் பாத்துருக்கீங்க,
7: ஸ்டார் மிட்டாய் அப்புறம் பால் மிட்டாய் இப்படி எல்லா மிட்டாயும் பிடிக்கும்.
6: அப்புறம் கவு மிட்டாய்ன்னு ஒரு மிட்டாய் விற்பாங்க தெரியுமா?
7: தெரியும் பட்டி, கையில எல்லாம் கட்டி விடுவாங்களே.
6: அது பாப்பா பம்பாய் மிட்டாய். அந்த பப்பாய் மிட்டாய் வச்சு பொம்மாய வச்சு தைஞ்சப்பு தைஞ்சப்புன்னு அடிச்சுட்டு
7: வருவான்.
6: பாலினாலே செய்த மிட்டாய், பாலரிசி போன்ற மிட்டாய் அப்படின்ட்டு ஒரு டைம் டைம் அடிக்கும். காசு கொடுத்தா எனக்குத்தான், உனக்கு கொடுத்தா உனக்குத்தான் அப்படின்னு அந்த ஆள் பாட்டு பாடிட்டு வருவான். அப்பவும் அத வாங்கி கையில கடிகாரம் கட்டிட்டு விரல்ல மோதிரம் கட்டிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து கதத்துல தருவோம்.
4: ஓகே ஓகே,
6: இதெல்லாம் 6-7 வயசுல.
4: ஓகே ஓகே பாட்டி, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
6: நல்ல நன்றி சாமி, நன்றி
4: சாமி, நன்றி நன்றி. தாதகாப்பட்டிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி சின்ன வயசில் அவங்க ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அவங்க அப்படி லிஸ்ட்டு போட்டு வந்து சொன்னாங்க, இன்னும் இவ்வளோலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நீங்களும் நம்ம ருக்மணி அம்மா மாதிரி கால் பண்ணி சின்ன வயசில் உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன, நீங்கள் எந்த ஸ்நாக்ஸை அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றது எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
7: 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
4: சோ இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, சின்ன வயசுல உங்களோட ஃபேவரட்டா இருந்த ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
3: கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட நிலையை எண் 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் என்னென்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, எதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
2: அதெல்லாம் கேட்கறதுக்கே நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பிரதீபா, நம்ம லாஸ்ட்டாக 2 நேர்கள்கிட்ட வந்து பேசணும். அவங்க வந்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அதாவது தெரியாத நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல.
3: ஆமாம், நான் புது புது பேராக இருந்துச்சு, இப்படிலாம் ஒன்று இருந்ததா அப்படின்ற மாதிரி இருந்தது.
2: ஆமாம், அதெல்லாம் வந்து வா இப்படிலாம் இருந்ததா, இதெல்லாம் சாப்பிட்டு பயங்கரம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது 2-3 விஷயம் சொன்னீங்கல்ல, சாப்பிட்டதுலேயே டேஸ்ட்டு இன்னமும் அதை நினச்சா அந்த அறுசுவையும் நாக்கில் நடனமாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக் இருக்கா?
3: அந்த மாதிரினா அந்த காயின் மிட்டாய் இருக்கும் தெரியுமாண்ணா?
2: காயின் மிட்டாய்,
3: அந்த 1 ரூபி காயின்ல ஒரு உள்ள மிட்டாய் இருக்குமே, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது இது உண்மையாலுமே தங்க காசு போல, அது எப்படி சாக்லேட்டா பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சின்ன வயசுல அப்படிதான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது சாக்லேட்டு, ஆனா அது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி டேஸ்ட். அது பால் சாக்லேட், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது.
2: ஓகே ஓகே. ஸோ நம்ம பிரதீபாவும் சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லுங்க, நம்ம அப்படியே வந்து ஜாலியாக பேசலாம். இப்போ அடுத்ததா என்ன விஷயம் பேச பொருளா இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல?
3: அண்ணா, நம்ம பேசும் பொருளா பேச போறத பத்தி முதல்ல என்ன பேசுவோம் அப்படின்னா, இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறோம்ல, நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட்டை அணிஞ்சிட்டு தான் போறோம். சில பேர் அவசரத்துல வந்துட்டு கிளம்புறனால விட்டுட்டு போயிடுவோம். ஆனா நம்ம சேலம் வியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இது பண்ணிருக்காங்க.
2: என்னது
3: என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து ஹெல்மெட் அணியலையோ இதை கட்டாயப்படுத்தணும் இனிமேல் அப்படின்றதுக்காகவே ஃப்ரீயா ஹெல்மெட் கொடுத்துருக்குறாங்க.
2: அதாவது ஹெல்மெட் போடாம போனா ஃப்ரீயா ஹெல்மெட் தராங்களா?
3: அப்பயாவது அவங்க ஹெல்மெட் போடுவாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம சேலம் மக்கள் எல்லாருமே நிறைய
2: ஹெல்மெட்லாம் போட்டுதான் போறாங்க. ஸோ பை த மிஸ்டேக்கா 1-2 பேர் பக்கத்துலதான் போறோம், பக்கத்தூருக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடாம போறாங்கல்ல, அவங்களுக்காக ஃப்ரீயா ஹெல்மெட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே.
3: அது யாருன்னு நீங்க சொல்லிடுங்க.
2: யாரு அப்படின்னா, காவல் ஆணையர் இருக்காருல்ல, சேலம் காவல் ஆணையர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து ஜோசி நிர்மல்

குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஹெல்மெட்லாம் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. நிஜமாலுமே சூப்பரான ஒரு அவேர்னஸாக வந்துருந்தது. இதுவுமே வந்து அவேர்னஸாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போங்க, ஹெல்மெட் வந்து நம்மளோட லைஃப் சேவிங் ஒரு மெட்டீரியலாகவே வந்துருக்குல்ல. இப்போது விபத்துகள்லாம் நடக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்மளையே ஃபஸ்ட்டு பாதுகாக்கிறதே ஹெல்மெட் மட்டும்தான். ஹெல்மெட்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு ஆகிற அந்த காயங்கள்லேருந்து நிறையா நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பாக்கெட்டில் காசு இருக்குதான்னு பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ஹெல்மெட் இருக்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்து ரிகேட் வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இதே வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
4: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் என்னது, சின்ன வயசில் உங்கள் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இதுக்கே. இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட
3: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
4: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். பிரதீபா, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, இல்லைன்னா வெளியே எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டில் யார்கிட்ட கேட்பீங்க?
3: வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பெட்டி கேட்பேன். அப்பாட்ட தான் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டுருவாங்க.
4: அப்பா வந்து உங்களை வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தானே வந்து போவீங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, என்ன அப்படின்னா ஒரு அப்பா தன்னோட பொண்ணு கிட்ட லாஸ்ட் மினிட்ல ஒரு பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காரு.
3: அப்படியானா
4: அந்த பொண்ணு பெர்மிஷன் பண்ணாதான் அந்த விஷயத்தையே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்காரு.
3: அப்படி என்ன விஷயம்
4: அதான் நான் சொல்றேன், என்ன அப்படின்றத நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, குஜராத் இருக்குல்ல, குஜராத்ல ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க போல, அதனால அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது சின்ன ஏஜ் தான், செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக வந்து மூவ் பண்ணியிருக்காரு. மூவ் பண்ணிட்டு தாலி கட்டும் போது அந்த மனவரையில் உட்காந்துட்டு இருக்காங்க. தாலி கட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைம் வரும்ல, அப்போ வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு அவரோட பொண்ணு வந்து பின்னாடி இருந்திருக்காங்க. பொண்ணுக்கிட்ட இதை பாருமா, நான் இப்போ தாலி கட்டலாமா, இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காரு. அந்த பொண்ணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் போய் தாலியை வந்து கட்டியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சமபேச பொருளாக இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் என்னது, நீங்கள் ரொம்ப விரும்பி பிடிச்ச சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு லிசனர்னு ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிடிச்சமான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்பா, மிக்க
0: மகிழ்ச்சி. நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமோசா மசாலா சாட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவேன். சமோசா மசாலா, மசாலா பூரி, பானிபூரி, கட்லட், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வந்து ரொம்ப பாரம்பரியமானது அப்படின்னா, இந்த கமர்கட்டு, கடலை மிட்டாய், இது அந்த மாதிரி எல்லாமும் சாப்பிட்டுருக்கேன். அப்புறமா இன்னைக்கு இவருக்கு கூட ஞாபகம் இருக்கு, இந்த போட்டி அப்படிங்கறத விரல்ல மாட்டி அந்த ஃபிங்கர் சிப்ஸ நம்ம கட்டு கட்டு சாப்பிடுவோம், அழகு கழிச்சுட்டு அந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. வீட்டு வாசல்ல பஞ்சு மிட்டாய் வந்தது அப்படின்னு சாப்பிடுவோம்.
0: மலரி நினைவுகளுக்கே கூட்டு போயிட்டீங்கன்னா, எனக்கு பஞ்சு
1: மிட்டாய்னா மணி அடிச்சு அந்த வருவாரு, அந்த ஒரு பஞ்சு மிட்டாய் எல்லாம் மறக்கவா முடியும். அதெல்லாம் எவ்வளவு சூப்பரான தின்பண்டங்கள் இல்ல.
0: வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ரொம்ப சூப்பரா அழகா ஷேர் பண்ணியிருந்தாலும் கேட்கும் போது எனக்கே வந்து நாக்கில் எச்சு ஊறிச்சு, அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஸோ நீங்களும் சொல்லணும், அதாவது சின்ன வயசுல உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றது எங்கிட்ட வந்து சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: நேயர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: help.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயாசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ருசித்து விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: ஹாப்பியா? சூப்பரா இருக்கேன், சந்தோஷமா.
5: சூப்பர் சூப்பர்ண்ணா, இன்னைக்கு போல என்னைக்கு ஹாப்பியா இருங்க.
6: அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து அத எங்க சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தொட்டியம்.
5: ஓகேண்ணா.
6: ஒரு 45 வருஷமா தான் நாங்க இங்க வந்தோம். இப்ப கூட நாங்க ஊர்ல இருந்து வரோம். 1:30 பஸ் ஏறினா இப்பதான் வந்து இறங்கிருக்கேன், மாசம் வந்துட்டேன்.
5: ஓகேண்ணா.
6: அப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் டேஷன் பஸ் எல்லாம் பெருமாள் விட்டுருவாங்க.
5: போன மாசம்
6: சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அந்த வரக வந்து நான் கேட்காமே வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா தெரியும் என்னோட ஃபேவரட்ன்ட்டு. அதெல்லாம் பார்சலும் கொஞ்சம் போட்டு கொடுத்து விட்டாங்க சாப்பிடுக்கணுன்ட்டு.
5: ஓகே.
6: அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு 90s. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டும் பாத்துருக்கோம், கலர் டிவியும் பாத்துருக்கோம், எல்இடியும் பாத்துருக்கோம், எல்சிடியும் பாத்துருக்கோம். அந்த மாதிரி வந்து 96 வந்து எல்லாமே
5: ஆல் ஏரியாவும் ஐயா கில்லி, அந்த மாதிரி
6: ஏரியால கில்லி, அந்த ஏரியா கில்ல ஏரியா மாதிரி.
5: சூப்பரா சொன்னீங்க. மாசநாயக்கம்பட்டியில இருந்து சதீசனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படின்றத நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிட்டாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அதை நீங்கள் சதீசனா மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கூட பிரதீபாவும் வந்து பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து சோனா எஃப்எம்மில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது, அது என்ன உணவு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது பாலிப வயசு.
3: என்ன இது பாலிப வயசு?
4: ஏய் திவ்யா, என்ன ஆளே பார்க்க முடியல?
5: அதுவா, நான் வெளியூர் போயிட்டு நேத்து தான் வந்தேன். சிவா,
4: வெளியூர் வாளா? எங்க போனே?
5: இல்ல புரியல.
4: இல்ல வெளியூர் எங்க போனன்னு கேட்டேன்.
5: கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன் சிவா, நேத்து தான் வந்தேன்.
4: என்னைக்கு ஊர்ல வந்த? என்னைக்கு வந்த ஊர்ல இருந்து?
5: ஆமா, உனக்கு தமிழ் தெரியும் தானே, அப்புறம் இப்படி பேசுற?
4: அதை ஏன் கேக்குற திவ்யா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் 2x ஸ்பீட்ல பேசுவான், அவனை மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்.
5: ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு சிவா, காமெடியா.
4: எல்லாம் என் நேரம் திவ்யா, நேரம் திவ்யா.
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சின்ன வயசுல அவரோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம். சோனா பொன்மொழி தொகுப்பாளர்கள் குரு மற்றும் இருவருக்கும் வணக்கங்களுடன். திருப்பூர் மாவட்டம் மூணு ஆதவன். நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் அருமையா இருக்கிறேன்.
6: சின்ன வயசுல உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்
7: என்னதுன்னா, இந்த மாசத்துல நானே போறேன். இனிப்பு கொடுத்துட்ட பால் பாயசம் கூட வைப்பாங்க. பால் பாயசம் அவள் பொரியெல்லாம் நிவேதனம் வைப்பாங்க இல்லையா, அவரு செய்யுமா இருக்கிற சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது எப்படியே இருக்கு, நான் வீட்டுல மூத்த மகன், நான் தானே தானே, நான் முதலாளி, அவருக்கு நிவேதனமா இருக்குது, அவருக்கு முடியாது. எனக்கு கொடுத்துட்ட பால் பாயசம் அவள் பொரியெல்லாம் முதல்ல நான் கை வச்சிருவேன்.
6: ஓகே,
7: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். இல்லை அம்மா அப்பாவில இல்லைன்னு பழைய நினைவெல்லாம் வருதுங்க.
6: சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே.
7: அம்மாவோட டே அவரு வந்த பிள்ளையர் சாப்பிடுவாரு இல்லையா, அதுகளுக்கு நீ உண்மையா மொத்தமான பொருள். நான் இன்னும் கிட்டே நிறைய விஷயம் பார்க்குறேன்.
6: சாப்பிடுவீங்க? ஓகே ஓகே, நான் ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணிருக்கேன். ஆ, ரொம்ப நன்றி. நான் கால்
7: பண்ணிருக்கேன்.
6: ஓகே,
5: நன்றி நன்றி அண்ணா,
6: நன்றி நன்றி. திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம ஆதவனா மாதிரியே கால் பண்ணி சின்ன வயசில் உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்றத எங்கள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க, நாங்கள் இங்கே பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்திருக்கேன். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசினோம். இன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸுக்கும் நம்ம நேர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம வான்மதி சோனா தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம சோனா லைஃப் ஸ்டைல் இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருக்கும். நியூ கம்மர்ஸ்க்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் எந்த வித டவுட்டும் இல்லைங்க. ஸோ நம்ம இவங்களோட ஜேர்னியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. வான்மதி சோனா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லாஸ்ட்டாக கூட உங்களோட அந்த குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான அவுட்புட் அப்படின்றது எப்படி இருந்தது, எப்படி வந்தது?
1: அவுட்புட் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணோம்.
0: ஓகே ஓகே. நம்ம ரொம்ப நேரமாக உங்களோட அந்த ஃபஸ்ட்டு குக்கிங்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிஷ்ஷு பண்ணீங்க?
1: என்ன டிஷ்ஷா? அது வந்துட்டு ஒரு ஜூஸ் தான், வாட்டர்மெலன் ஜூஸ்.
0: இருந்தாலும் நீங்கள் இன்பிட்வீனில் நிறைய காமெடிலாம் பண்ணுறீங்க. வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் வந்து டிஷ்ஷுன்னு சொல்லியிருக்கீங்களே, நிஜமான இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை நிறைய பேர் கலாச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேஜுக்கு நேம் வைக்கிறது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. உங்களோட பேஜுக்கு நீங்கள் எப்படி நேம் வச்சிங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நான் பேர் வைக்கிறதுக்கே எனக்கு 3 மந்த்ஸ் ஆச்சு அந்த இதுக்கு, உண்மையிலுமே தான்.
0: ஓகே ஓகே. நீங்கள் பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேமிலியில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்கு?
1: ஃபேமிலியில் சரி, வீட்டில் பண்ணுற வரையும் ஓகே, ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி விட்டுட்டாங்க. வெளியில் போகும்போது தான் கொஞ்சம் வந்துட்டு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையாவே வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபேமிலியில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதே தான் உங்களுக்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்களே, நிஜமாலுமே வந்து இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை பற்றி அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. Yeah.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்ப வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொலைத்தேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம வான்மதி சோனா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோனா லைஃப் ஸ்டைல் இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வான்மதி சோனா அவங்களுமே வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சிஸ்டர், நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உங்களோட ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு என்ன வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் உங்களோட பேஜில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிங்க, எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க?
1: அப்புறமேட்டு மேட்டரை பற்றி போட ஆரம்பித்தேன், எங்கள் ஊரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு தான் இது பண்ணேன். அப்புறமேட்டு நல்லாவே ரீச் ஆச்சு, கொஞ்சம் ரீசார்ஜ் தான் சொல்ல முடியாது. 3 மந்த்ஸில் 7K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதுங்கிறது அது எனக்கு பெரிய விஷயம்தான்.
0: இல்லை இல்லை, கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்கள் வந்து மேட்டூரில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டேன்னு சொன்னீங்களே. ஸோ இப்போது ஊருக்காக ஒரு பேஜ் இருக்குது, இப்போது அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரெஸ்பான்ஸ் எப்படி வந்தது உங்களுக்கு?
1: நம்ம ஊரில் ஒரு பொண்ணு போடுறாப்பா, சூப்பராக சூப்பராக இருக்குது. எங்கள் தம்பியோட மேமே கேட்டாங்க, நல்லா பண்ணுற, நல்லா பண்ணு, இன்னும் நல்லா பண்ணுங்க, பேஜ் இன்னும் நல்லா க்ரோ பண்ணுங்க, நல்லா இருக்குது, நம்ம ஊரில் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுமே மைக் பிடிச்சி பேசினதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க. தான்
0: கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருக்கு. ஸ்டார்டிங்கில் உங்கள் ஃபேமிலிலாம் அப்போஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ ஊர் மக்களே வந்துட்டு வா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேஷன் பண்ணுறது அப்படின்றது வேற லெவல் சிஸ்டர். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராஜேஷ் கண்ணாண்ணா நாட்டாமங்கலத்திலேருந்து, ருக்மணி அம்மா தாதகாப்பட்டியிலேருந்து, வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறமா மாசிநாயக்கன்பட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணன்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நாங்கள் உங்ககிட்ட டாட்டா பை சொல்லி கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கூட இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிட்ட வான்மதி சோனா இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பகுதியில் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அதுவுமே வந்து கேட்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நாங்கள் உங்ககிட்ட டாடா சொல்லி கிளம்புறோம். அடுத்து

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: ஓயாது சுடரும் தீபத்திற்கு எண்ணெய் நிரப்ப ஒரு கணம் தேவை. அதே மாதிரி தான் குடும்பத்தை இயக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் தனக்கான அமைதி நேரம் அப்படின்றது ரொம்ப அவசியம். புரியல, இன்னைக்கு நிகழ்ச்சியில அதை தான் பேச போறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் பேசலாம். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். கேள்விக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு தீபம் தொடர்ந்து வெளிச்சம் தரணும் அப்படின்னா அதுக்கு எண்ணெய் ஊத்தி திரிய வந்து சரி செய்யணும் இல்லையா? அப்போ இடைவெளி அப்படின்னு தேவைப்படும். அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல குடும்பத்துக்காக ஓயாம உழைக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் தேவை. அவங்களுடைய மனசும் உடலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்றது தேவை இல்லையா? அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எத்தனை பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்றதான் இன்னைக்கான ஒரு கேள்வியாவும் இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்காகவே ஓயாம உழைக்கக்கூடிய ஒரு பொண்ணு தனக்கான சில நொடிகள் ஓய்வெடுக்கும் போது குற்ற உணர்ச்சி அடையாம அவங்க ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நான் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவோம்? நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா? இதே ஒரு பொண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே நோட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் ஏதாவது ஏத்திட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களா மாறி இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல பெண்கள் எல்லா வேலைகளையும் செய்யறதுனாலதான் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வந்து வீட்டில் நம்ம அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் யதார்த்தமா நம்ம போய் பழக்க தோஸ்துல கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நாம தான் அந்த வேலையை செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஓய்வெடுக்காம கூட நமக்காக உழைக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு குடும்பத்தினுடைய தாய் மனைவி அப்படின்னு மகள்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாலும் காலையில விடிஞ்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் மற்றவர்களோட தேவையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணா மாறிட்டு இருக்காங்க. அந்த முழு நாளும் வந்து மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கே வந்து கரைஞ்சு போயிடுது. ஆனா அத்தனை வேலைகளுக்கு நடுவுலையும் ஒரு பொண்ணு தனக்கான ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கை படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல டீ காஃபி போட்டு அதை குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா உட்கார்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவங்களால முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கில்ட், அதாவது குற்ற உணர்ச்சி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம அவங்க என்னைக்குமே இருக்கவே மாட்டாங்க. நம்ம தான் அந்த வேலையை செய்யணும், நம்ம வேலை செய்யல அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் குற்ற உணர்ச்சியோடய இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது வந்து தானா உருவாகிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. பெண்கள் என்றால் தியாகம் செய்யக்கூடியவங்க, ஓயாம உழைக்கிறவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதுனால தான் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டா அது வந்து சுயநலம் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மனசுல அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்காம இருக்கக்கூடியவங்களா தான் பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பெண்கள் எல்லாருக்காகவும் நான் கேள்வியாகவும் வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறேன், குடும்பத்துக்காக ஓயாம உழைக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுக்காக ஒரு சில நொடிகள் ஓய்வெடுக்கும் போது குற்ற உணர்ச்சி அடைய வைக்கக்கூடிய இந்த மனநிலை அப்படின்றது எப்போ மாறும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: Hey, what's up? Hey babe. Send me some streak, babe.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸை ஒரு பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970ஆம் வருஷத்துலேருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: பெண்கள் நம்ம தேசத்துக்கு என்ன மாதிரியான பெருமைகளை சேர்க்க முடியுமோ அந்த மாதிரியான பெருமைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் பதற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த லெபனான் நாட்டில் வந்து ஐநா அமைதிப்படை அதிகாரியாக பணியாற்றி பெண்களோட பாதுகாப்புக்காக குரல் கொடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் மிக உயரிய மிலிட்ரி ஜெனரல் ஆஃப் அட்வொகேட் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு விருதை வாங்கி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. நம்ம இந்தியாவில் ஒரு பொண்ணு வந்து ராணுவ அதிகாரியா இருக்காங்க அப்படின்போது அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு ஐநா சபை இருக்காங்க இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஒரு பணி நியமனம் அப்படின்னு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய பெயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிலாஷா பராக் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவங்களுடைய பெயர். இவங்க இந்திய ராணுவத்தில் அதிகாரியா பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க. இங்க பெர்ஃபெக்டா வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. உலக அளவில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி படையெல்லாம் பணியாற்றத்துக்கு இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு பொறுமையோடவும் நிதானத்தோடவும் வேலை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாதிரி இருக்காங்க. அந்த பணிக்கு தேர்வானதுக்கு அப்புறமேட்டு லெபனான் நாட்டில் வந்து முகாமிட்டு அமைதி படை பிரிவில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. சர்வதேச மோதல் சூழல்கள் மத்தியில் மனித நேயத்தோடு மட்டும் இல்லாம பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் லட்சியத்தோடும் அவங்களுடைய பணியை வந்து தொடங்கி இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான சவால்கள் இருந்திருக்கு. அந்த போர் மற்றும் தீவிரமான மோதல்கள் நிறைந்த வெளிநாட்டு போர்களை எதிர்கொள்றது அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நேரத்தில் உயிர் பயம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதை எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய உயிரையும் துச்சமா மதிக்காம அவங்க வந்து போர் பதற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய உயிரையே பணயம் வைத்து பெண்களை பாதுகாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். போர் பகுதிகளில் வாழக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலையும், ஆணாதிக்கம் நிறைந்த சர்வதேச ராணுவ தளங்களில் வந்து பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுறதும் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல எக்கச்சக்கமான சவால்களை கடந்துதான் அவங்க வந்திருக்காங்க. அதெல்லாத்தையும் கடந்து லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக இவங்க மேற்கூடிய இந்த கலப்பணிக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து இவங்களுக்கு உயரிய மிலிட்டரி ஜெனரல் அட்வொகேட் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதை வழங்கியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய ஐநா தலைமையகத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த மாபெரும் விழாவில் ஐநா பொதுச் செயலாளர் பிரதமர் மோடி அவர்களும் இவங்களை நேரில் சந்திச்சு இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம ஊர்ல நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்த்திருக்காங்க அப்படின்போது இது மிகப்பெரிய விஷயம் தானே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் நிகழ்ச்சியில நான் பகிர்ந்திருக்கேன். சோ பெண்கள் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது, இந்த துப்பாக்கி எடுத்துட்டு ராணுவ சீருடையில இருக்கிறது அப்படின்றது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களாலையும் கண்டிப்பா உலக அமைதியை கொண்டு வர முடியும். மக்களோட மனசுல வந்து அமைதியை நிலநாட்டுறது மட்டும் இல்லாம பயத்தையும் போக்க முடியும். அதுவும் பெண்களுடைய மனசுல இருந்து பயத்தை போக்கி அமைதியான சூழலை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து அபிலாஷா பராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். இன்றைக்கி லேசா லேசா நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பெண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 30 வயசுக்குள்ளேயே வந்து கடுமையான அந்த கழுத்து வலி, தோள்பட்ட பிடிப்பு, இந்த கீழ் முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஆய்வுக்குறிப்புகள்லையாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட கேட்டாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஏற்படுது அப்படின் போது அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன மாதிரி அவங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் எப்படி மாத்திக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். முதலாவது வந்து நாற்காலியில பெண்கள் உட்காராங்க அப்படின் போது இந்த கூன் போட்டு உட்காராம முதுகு நேரா இருக்கிற மாதிரி உட்கார்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சேர்கள்லாம் வந்து நல்லா சாஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க நேரா உட்கார ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கூன் விழுறது, முதுகு வலி ஏற்படுறது இதெல்லாமே இருக்கவே இருக்காது. காலை வந்து அதிகமா தொங்க விடாம தரையில முழுமையா படுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இடுப்பு அப்படின்றது வந்து 90 டிகிரி கோணத்துல இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய முதுகுக்கு ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் நீங்க பார்த்து ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணும் அந்த சிஸ்டமும் வந்து நேரா இருக்கணும். ஒன்னு கீழே இல்ல மேல நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல பாக்குற மாதிரி இல்ல மேல இருந்து கீழே பாக்குற மாதிரியான ஒரு இதா இருந்தது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த கழுத்து பட்ட தோல் பட்ட இலக்கு இல்லையா அதெல்லாம் வலிக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த கீபோர்ட் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு போது கரெக்டா இந்த டேபிளுக்கும் அதுக்கப்புறம் இந்த கீபோர்ட் மவுஸ்க்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து உங்களுடைய அந்த நாற்காலியில் இருக்கக்கூடிய அந்த தூண் மாதிரி இருக்கும் இல்லையா கை வைக்கிறதுக்கு, அதில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் தூக்கி ரொம்ப தூரம் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணீங்கன்னா அந்த தோல் பட்டையெல்லாம் பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரே இடத்துல வந்து மணிக்கணக்கில் அசையாமல் உட்கார்றது மூலியமாக வந்து பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆண்களாக இருக்காங்க அப்படின்போது இந்த கிட்னி ஸ்டோன்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பெண்களாக இருக்காங்க அப்படின்போது இடுப்பு வலி அதிகமாக வர ஆரம்பிக்குது. கை கால்லாம் வந்து ரொம்ப பெயின் எடுக்கிறதுக்கான காரணம் சீராக ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமாக அமைய ஆரம்பிக்குது. அதனால ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்கள் உட்காறீங்க அப்படின்னு போது அதுக்கப்புறமேட்டு எந்திரிச்சு லைட்டாக வந்து கையை காலெலாம் தூக்குங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 20 டைம் இல்லைன்னா 10 டைம் வந்து குனியறது நிமிறது இது வந்து இருக்கணும். அதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை நிமிந்து உங்களுடைய இடுப்பை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரெச்சிங் தான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களோட உடல் ரீதியாக எதுவுமே இருக்காது. ஆஃபீஸ்க்கு போகும்போது கனமான அந்த லேப்டாப் பேக்கு இல்லை ஹேண்ட்பேக் இதெல்லாம் எப்பயுமே வந்து ஒரே தோல்ல மாட்டவே மாட்டாதீங்க. பல பெண்கள் வந்து ஸ்டைலாக இருக்கட்டும் அதில் பழக்கமே பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் பேக்காக இருந்தாலும் ஒன் சைடில் தான் மாட்டக்கூடியவங்களா இருக்கீங்க. இதனாலே வந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. எப்பயுமே உடல் சமநிலையாக இருக்கணும், சமநிலை அற்றமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே பிரச்சனையாக தான் இருக்க ஆரம்பிக்கும். இதுக்காகவே வந்து ஒரு ஆய்வும் எடுத்திருக்காங்க. சர்வதேச எலும்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வின் படி ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவங்களாம் வந்து தவறான நிலையில் வேலை செய்யும் போது 65% பெண்களுக்கு வந்து இந்த கழுத்து வலி ஏற்படுறது, ஆரம்ப காலத்தில் இந்த முதுகு தேய்மானம் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு குறிப்புகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த தீர்வாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் இது மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப் கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோனா வன்மதி அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். சோனா வன்மதி, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க என்னோட வாழ்க்கையில அதிகமா நான் கேட்ட ஒரு விஷயம், என்னால எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவே வந்து எனக்கு வந்து என்னோட தைரியத்தை வந்து உடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எந்த தருணத்துல நீங்க உங்களால முடியும் என்னால முடியும்னு சொல்லி நீங்க எழுந்து நின்னு ஓட ஆரம்பிச்சீங்க?
6: எல்லாம் ஆரம்பிச்சேன்னா வந்துட்டு நான் ரொம்ப எங்க அம்மா இறந்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருமே வந்துட்டு எல்லாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே கடைசியில் வர கிடையாது. அப்புறமேட்டு நானே தான் வந்துட்டு ஓகே அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, யாருமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே சரி, அது நம்ம பவர் இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற வரையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாம் தானே வந்தாகணும், அதனால் நம்ம வந்துட்டு யாரையும் வந்து யார் கையும் பார்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு தான் இதுக்குள்ளார நான் வந்ததே. நம்ம வந்துட்டு இப்போ எப்படி சொல்றீங்க, நீங்க வந்து சொல்றீங்களா, இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸே ஏதாவது இது பண்றதுனால நம்ம இதை வச்சு நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பொய் சொல்லியே நம்ம எதுவும் விற்க போறது கிடையாது, இருக்கிற உண்மையை நம்ம வந்து காட்ட போறோம். அது அந்த மாதிரி
5: அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை மெச்சூரிட்டி ஆக்கும் அப்படின்றத வந்து சோனா வான்மதி அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுகள் அப்படின்றது அதிகமாக வர ஆரம்பிச்சதுனா தான் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர முடியும், நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் இந்த இடத்துல சோனா வான்மதி இருக்காங்க. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மெச்சூரிட்டியின் மூலமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம வான்மதி கிட்ட பேசலாம். இப்போ நீங்க இதை ஆரம்பிச்சிட்டீங்க கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு போது, மோஸ்ட்லி ரெவன்யூ, அதாவது நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ப்ரமோஷன்ஸ்ல எடுக்கலாம். நீங்க மோஸ்ட்லி ப்ரமோஷன் வீடியோ பண்றது இல்ல, ஆனா நான் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, சோ இது ஜெனரேட் பண்றதுக்கு மணி ஜெனரேட் பண்றதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க, எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க?
6: இதுவரையுமே நான் அதெல்லாம் ஐடியா எனக்கு இல்லை. இப்போ ஏதாச்சும் அவங்களா கூப்பிட்றாங்களே, பெரிய கடையாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். மித்தபடிலாம் வந்துட்டு எனக்கு அது வேணாம். எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ரீச் ஆகணும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளை வந்து தெரியணும், தெரிஞ்சாவே நம்மளுக்கு போதும். ஏன்னா வந்துட்டு இதால் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டா பார்த்துட்டு தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, அந்த மாதிரி நிறையா இன்னும் எனக்கு வந்து நிறைய ஒரு ஆப்ஷனிட்டி இருக்குது இந்த இன்ஸ்டாவால். நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு பேசுகிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே வந்துட்டு நான் இதனால வரையும் நான் மேக்கப்பே போட்டுடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப் பண்ணுன்னா. ஆனால் வந்துட்டு அது கூட நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவனே தான் எனக்கு அது அதெல்லாமே எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. இன்ஸ்டா வந்து சொல்லப்போனால் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு.
5: ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நான் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கான சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சது, என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பேசுறதுக்கான, அதாவது சோனா வான்மதி நம்ம கூட இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து சோனா வான்மதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான். மேட்டூர்ல இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம், தொடர்ந்து பேசலாம். சோனா வான்மதி, இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து உங்களுடைய ஜேர்னியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. பிசினஸும் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு போது மேனேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: ரெண்டு திங்களை கண்டிப்பாக நான் மேனேஜ் பண்ணிடுவேன். மேனேஜ் பண்ணாமலாம் போக முடியாது. இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம இப்பெல்லாம் வந்து வீடியோஸ் எடுத்துடலாம். நான் அதுக்கும் டைம் ஒதுக்கிடுவேன் கண்டிப்பாக. இதுக்கு இது வந்து எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு தான் இந்த பிஸ்னஸும் வந்து நம்ம வந்து 24 hours அதுலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வந்துட்டு டைமிங் பொறுத்து தான் அது, அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை.
4: அதாவது இந்த சோசியல் மீடியா அப்படின்றது என்னோட வாழ்க்கையில ரொம்ப நேரம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் நான் ஒரு வீடியோக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த டைம் எனக்கு போதும். அதுல இருந்து நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் போட்டுருவேன். இதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பா நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்களாலையும் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்றத கண்டிப்பா இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சோனா வான்மதி, இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அந்த பக்கெட் லிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்கெட் லிஸ்ட் நான் என்ன சொல்லுவீங்க?
5: என்னென்ன பக்கெட் லிஸ்ட்னா வந்துட்டு அதை எப்பயுமே சொல்றது தான், என் தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இது அவனை வந்து நல்லா படிக்க வச்சிடணும். படிக்க வச்சுட்டு அவனை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஆக்கணும். ஏன்னா வந்துட்டு அக்கா வளர்த்தி இவன் இப்படி ஆயிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுதான் சொல்லுவேன். என் பக்கெட் லிஸ்ட்டை வந்து என் தம்பியை வந்து நான் வேற எப்படி சொல்றது, படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல ஒரு ஜென்டில் மேனாக மாற்றிடணும். ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல, எங்கள் அம்மா அதுதான் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் 15 years டிஃப்ரெண்ட். அதனால அவனை வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பையனை வளர்த்தணும். வந்துட்டு எங்கள் வைஃப் சொல்லணும், உங்கள் அக்கா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணும். அந்த அளவுக்கு வளர்த்தணும், அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு வேற என்னன்னா வந்துட்டு எனக்காக என்னன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும். எனக்கு இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும்தான்.
4: என்னோட வாழ்க்கையெல்லாம் வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியான பக்கெட் லிஸ்ட் இருக்கும். கோவிலுக்கு வந்து மாசத்துல ஒரு 4 நாள் போயிடணும் அப்படின்ற மாதிரியான பக்கெட் லிஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது இந்த மாதிரியான பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும். ஆனால் தன்னோட தம்பியை வளர்க்கணும், தம்பியை வந்து நல்லபடியாக வளர்த்து ஒரு ஜென்டில்மேனாக மாற்றணும் அப்படின்றதான் என்னோட எண்ணமே. என்னோட வாழ்க்கையில் இதுதான் என்னோட பக்கெட் லிஸ்ட்டாகவும் இருக்குது, வாழ்க்கையினுடைய நோக்கமும் இதுதான் அப்படின்றதையும் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களால முடியும். அந்த மாதிரி ஒரு அம்மாவா தன்னோட தம்பிக்காக இருக்காங்க அப்படின்னா அது சோனா வான்மதி தான் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சோனா வான்மதி, இவ்வளவு நேரம் எங்க கூட சோனா எஃப்எம்ல சோனா வான்மதி நீங்க பேசிருக்கீங்க, ரொம்பவே நன்றி.

கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இன்னொருத்தங்களுக்காக வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களை. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனாஃப நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க, அப்படின்னா சோனாஃப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போங்க. டாட்டா, பாய் பாய் நேயர்களே.

0: வீட்டுல சக்கலக்க குட்டி. என்ன கதை சொல்ல போறேன், குறும்பு குரங்கு குட்டி, இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குறும்பு குரங்கு ஒன்னு இருந்துச்சு. அது எப்பயுமே மத்த விலங்குகளை ஏமாத்தி சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இப்படிதான் இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா விலங்குகளையும் ஒன்று கூட்டி, இப்போது 5 மணிக்கு கரெக்டாக புலி வரும், நீங்கள் வேணால் பாருங்களேன், எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி எல்லா விலங்குகளும் 5 மணிக்கு தன்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நல்லா சேஃபான இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு புலி வரவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது மற்ற விலங்குகளுக்கு குரங்கு வந்து எல்லாரையும் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குரங்கு கிட்ட கேட்டாங்க. அப்போ பயங்கரமாக குரங்கு குட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாத்தீங்களா, நான் சொன்னதை வச்சு நீங்க எப்படி ஏமாந்துட்டீங்க, நீங்க ஏமாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுல இருந்து எல்லாரும் ஒரு முடிவை பண்ணாங்க, இனிமே குரங்கு எது சொன்னாலும் அதை நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எல்லா நாளும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நிஜமாவே காட்டுக்கு புலி வந்துருச்சு. மற்ற விலங்குகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு புலி வந்து காட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு. அதை வந்து குரங்கு கிட்ட சொல்லி காப்பாத்தலாம் குரங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து குரங்கு கிட்ட சொன்னாங்க. ஆனா அது நம்பவே இல்லை. நம்ம ஒரு நாள் எல்லாரையும் ஏமாத்தணும்ல, அந்த மாதிரி நம்மளை இப்போ ஏமாத்துறாங்க போல, நம்ம நம்ப கூடாது, உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு அசால்ட்டா இருந்துச்சு. அப்புறம் தன்னோட வீட்டை விட்டு வெளியில வரும்போது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே காட்டுக்கு புலி வந்துருச்சு அப்படின்னு. அப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியவே இல்லை குரங்கு குட்டிக்கு. உடனே அந்த காட்டுல இருந்த யானை குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, குரங்கு குட்டியை அந்த மரத்துல இருந்து தூக்கிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல, மற்றவங்களாம் எங்க பாதுகாப்பா இருக்காங்களோ அங்க கொண்டுட்டு போய் விட்டுருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய் சொன்னோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்மளை நம்பவே மாட்டாங்க. ஸோ பொய் சொல்றது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். பொய் எப்பயுமே நம்ம லைஃப்ல சொல்லவே கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: நவ்யா சர்மா.
0: நவ்யா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5A.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல்.
0: சூப்பர் சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: கவி மித்ரா, நித்யா, ஆராத்யா.
0: அவ்வளவுதான். ஓகே ஓகே. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்கூல் டைம்ல விளையாடுவீங்களா? அதெல்லாம் உண்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சொல்றீங்களே, சொல்லாமா வேணாமா அப்படின்னு. நான் எதுவும் மிஸ்கிட்டலாம் மாட்டி விட மாட்டேன், நல்லா தைரியமா சொல்லுங்க. அடுத்து நான் கேட்கறேன் எங்கெங்க என்னென்னலாம் விளையாடுவீங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி. என் கூட பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999. சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
2: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
1: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
2: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில் கரும்பாலை கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாண பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
6: சோனா
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நவ்யா தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்கள் நம்ம நவ்யா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ சரண்யா மேம் கிட்ட தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. யூஸ்வலாகவே எல்லாரோட வீட்லேயும் இந்த காமனான சண்டை வந்து வரதான் செய்யும். ஸோ அப்படி வரும்போது பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கும் போது அது அவங்களோட வளர்ச்சியும் அவங்களோட அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியும் எந்த அளவுக்கு பாதிக்கும் மேம்?
6: கண்டிப்பாக. நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா, அன்பு காட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வெளியில் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் மேலே அன்பு இருக்கிறத வந்து வெளியில் காட்டுறதில்ல. பட் சண்டை பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நல்லா போட்டுப்பாங்க. அது கண்டிப்பாக குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு அம்மா அப்பா ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்கிறதும் வந்து குழந்தைங்க முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து மற்றவங்களோட எப்படி பழகணும், ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்கிறாங்களோ அதே தான் அவங்க வந்து வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமோ அவங்க முன்னாடி சண்டை போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் தான் வந்து அவங்களும் வந்து எப்படி மற்றவங்கிட்ட வந்து அன்பாக தனிவாக பேசணுங்கிறதெல்லாம் கற்றுக்க முடியும். இந்த ரொம்ப பெற்றோர்கள் கோபமாக பேசிக்கிட்டே குழந்தைங்களையும் பார்த்துருக்கேன். அவங்க கூட சண்டை போடுறது இல்லாமல் குழந்தைங்களையும் நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமோ நான் டிசிப்ளின்டாக வச்சுருக்கிறேங்கிற பேரில் எப்பயுமே வந்து திட்டிக்கிட்டே அவங்க இருந்தோம்னா அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வளராது. அவங்க வளரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வளர்றது கண்டிப்பாக குறையும். ஸோ அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி பண்ணி தப்பு வந்தால் சுட்டி காட்டுங்க, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை நம்ம மிஸ்டேக்ஸ் நம்மளோட கடமை கரெக்ட் பண்ண வேண்டியது. பட் அதையே திருப்பி திருப்பி சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்க நல்லது பண்ணும்போது அவங்க அச்சீவ் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணி அவங்க எப்போ மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்களோ கரெக்ட் டைமில் அதை நோட் பண்ணி அந்த சுச்சுவேஷன் அவங்கள குறை சொல்லாமல் அவங்க கேரக்டரை குறை சொல்லாமல் அவங்க மிஸ்டேக் பண்ண அந்த சுச்சுவேஷனை வந்து எடுத்து காட்டி அவங்கள கரெக்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம் மேக்ஸிமம்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ அதில் என்ன மிஸ்டேக், அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நான் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வில் முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம். ஸோ 8 மணி நேரம் கன்ஃபார்ம் குழந்தைங்க வந்து தூங்கணும். 1 மணி நேரம் இந்த உடற்பயிற்சி இல்லையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதில் வந்து குழந்தைங்க ஈடுபடணும். இப்படி இருந்தாங்கன்னா தான் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இது ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது. அது என்ன உணவு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம நவ்யா சர்மா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம நவ்யா கூட பேசிடலாமா? நவ்யா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன்னு சொன்னீங்களா, என்னென்ன கேம்ஸ் எல்லாம்
3: விளையாடுவீங்க? கொக்கோ, வாலிபால், ஐஸ் அண்ட் வாட்டர்.
2: ஓகே, சரி, இந்த ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
3: கிளாஸ் ஸ்டடி.
2: ஓ, படிச்சிட்டு இருப்பீங்க. சூப்பர் சூப்பர். சரி, அப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: சயின்ஸ்.
2: சயின்ஸ், ஏன்?
3: சயின்ஸ், அக்ரிகல்ச்சர்.
2: சூப்பர். சரி, ஓகே, அப்ப எனக்காக இப்ப என்ன சொல்ல போறீங்க? டேபிள்ஸா, ரைம்ஸா, இல்ல லெசன்ஸா, என்ன சொல்ல போறீங்க?
3: டேபிள்ஸ்.
2: டேபிள்ஸ், ஓகே, சொல்லுங்க.
3: 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6
2: சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு பெஞ்ச்ல எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க கிளாஸ்ல?
3: 1 bench 3 people.
2: ஓகே ஓகே. சரி, நீங்க தனியா கிளாஸ்லாம் போறீங்களா? எந்த கிளாஸ் போறீங்க?
3: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு. மாஸ்டர் நேம் சதீஷ்குமார் ராஜு. 1 month or 2 month.
2: சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நீங்க வந்து இப்ப கராட்டே கிளாஸ் போறேன்னு சொன்னீங்க. ஸோ கராட்டேல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்ஸ் அப்படி இல்லைன்னா பிடிச்ச லெசன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன?
3: நீங்க
2: ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
2: வெல்கம். அண்ட் அதோட தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. அண்ட் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் செம்மையாக சேட்டை பண்ணுவாங்களா, பயங்கரமாக வாயடிப்பாங்களா, ஸோ அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787-7107 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் பாப்பாவும் இப்படி பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, எங்கள் வீட்டில் இருக்க தம்பியும் பயங்கரமாக சேட்டை பண்ணுறாரு, அவரும் வாயடிக்கிறாரு, பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இப்போ சூப்பரான பாடல்கள் பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து நீங்கள் ஓட் பண்ணுற கணக்கில் வந்துடும். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107 8. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கோங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நவ்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக நவ்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷனை எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு போய் புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன குழந்தைங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சோ இல்லை ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியோ நம்ம வந்து புரிய வச்சிடலாம் புது லெசன்ஸை. அதே வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது 6th அதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது மேம்?
5: அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6th-8th இருக்க வரைக்கும் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஒரு ட்ராமா வருது பாரு, அதில் அவங்க எப்படி இருக்காங்க, சின்னதாக ஒரு ஆக்டர்ஸை பற்றியோ ஒரு ஒரு ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ அவங்க பற்றி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவன் நம்மள மாதிரி அதுமாதிரி அழகான நல்ல விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு அது மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 9, 10, 11, 12 இருக்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த 11, 12 இருக்க பசங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களால தான் அவங்களே அவங்கள பண்ணிக்கிட்டா தான் முடியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வர முடியும். அடுத்து இந்த 9th-10th படிக்க பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லெக்சர் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற மெத்தட்ஸ்லாம் அவனுக்கெல்லாம் பிடிக்காது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு சோஷியல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அப்படின்னு இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அப்டேட்டில் எப்படி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பாருப்பா, இந்த மாதிரிலாம் பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தின் மேலே ஒரு ஈர்ப்பை கொண்டு வரணும் அப்படின்னா அவனுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலயமா நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கட்டாயம் அந்த பாடத்து மேலே ஒரு பிடிப்பு ஏற்படும், பிடிக்கும், அந்த பாடத்தை அவன் சுவாரஸ்யமாக படிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் குழந்தைங்க வீட்டில் படிக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், என்னடா இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நான் இப்போது இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் பாட்லே ஃபேரர் அப்படின்ற ஒரு மலையை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த மவுண்ட் பாட்லே ஃபேரர் அப்படின்ற இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 1622 மீட்டர், அதாவது சுமார் 5322 அடி உயரத்துல கம்பீரமா நிக்கக்கூடிய மலையா இருக்குங்க. குயின்ஸ்லாந்தோட மிக உயரமான சிகரம் அப்படின்ற பெருமையுமே பெற்றிருக்கு. இது கெய்ரன்ஸ் நகருக்கு தெற்குல சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊரூனூரான் தேசிய பூங்கால அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அடிவாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் முழுசுமே அடர்ந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் சூழ்ந்திருக்கிறது தான். கீழ்ப்பகுதியில உயரமான மரங்கள், கொடிகள், பனைகள் அப்படின்னு பசுமை நிறைந்த காடுகளுமே இருக்கு. ஆனா உச்சியை நெருங்க நெருங்க அந்த காடு மேகக்காடா மாறிடுது. பல நேரங்கள்ல மலை முழுசுமே மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால இயற்கையோட சொர்க்கம் மாதிரி காட்சி அளிக்குது. இந்த மலைக்கு 1873 வருஷம் பிரிட்டிஷ் நிர்வாகி சர் ஹென்றி பாட்லே ஃபேரர் நினைவா பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறமா 1886 வருஷம் கிறிஸ்டி பால்மர்ட்ஸ் அப்படின்ற ஆய்வாளர் இந்த மலையோட உச்சியை முதல் முதல்ல அடைஞ்ச ஐரோப்பியரா வரலாற்றில் இடம் பிடிச்சாரு. இந்த மலையோட ஒரு சோகமான வரலாறுமே இணைஞ்சிருக்குங்க. 1942 வருஷம் இரண்டாம் உலக போறப்போ அமெரிக்க விமானப்படையோட B-25 மிச்சல் அப்படின்ற குண்டுவீச்சு விமானம் இந்த மலையில மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அந்த விமானத்துல இருந்த 7 பேருமே உயிரிழந்துட்டாங்க. இன்னைக்குமே அந்த விமானத்தோட சில சிதைவுகள் மலையில தாங்க இருக்கு. மவுண்ட் பாட்லே ஃபேரர்ல ஏறது ரொம்பவுமே சவாலான அனுபவம். சுமார் 15 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டி வருதுங்க. ஏறி இறங்க சேர்த்து 10-12 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாமா. திடீர் மலை, அடர்ந்த பனி, வழி தெரியாம போகக்கூடிய அபாயம் எல்லாமே இருக்கிறதுனால அனுபவம் இருக்கக்கூடிய மலையேற்ற வீரர்களுக்கே இது பரிந்துரைக்கப்படுது. அதனால ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய வறண்ட காலம்தான் மலையேற்றத்துக்கு சிறந்த நேரமா இருக்கு. இயற்கை வளத்திலையும் இந்த மலை மிகவும் முக்கியமானது. உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அரிய தாவரங்களும் அழிஞ்சு வரக்கூடிய பள்ளி இனங்களும் பல்வேறு அரிய பறவை இனங்களும் இந்த மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு வருதுங்க. அதனாலதான் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மிக முக்கியமான பகுதியா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உரு சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்தில் இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு, ஏற்காட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்கு, மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை தொழில் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஏற்காடு கிளியூர் ஃபால்ஸில் தண்ணி இல்லைங்க, இந்த சமயத்தில் சுற்றுலா பயணிகளோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்கலாம் வாங்க.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கங்க.
4: உங்கள் பேர்?
5: என் பேர் கார்த்திக்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: ஆ, ஏற்காடு தான்.
4: ஏற்காட்டில் என்ன கிராமம்?
5: ஜெரினாக்காடு.
4: இப்போ சுற்றுலா பயணிகளோட அந்த இது என்ன மாதிரி இருக்கு மனநிலைமை? இந்த ஃபால்ஸ் தண்ணி இல்லை.
5: ஃபால்ஸ் இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க எங்கள்கிட்ட. நாங்களாம் ஆட்டோக்காரர் தான், வருவாங்க எல்லாமே கேட்பாங்க, ஃபால்ஸ் போனுங்க, ஆட்டோ எடுங்க. இல்லைங்க, நாங்களே சொல்லுவோம், எங்களுக்கு வாடகை கிடைக்கும், ஆனால் நாங்களே ஓப்பனாக சொல்லுவோம், இல்லைங்க தண்ணி இல்லை, தண்ணி இல்லாதனால அங்கே போக போக போகிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நாங்களே ஓப்பனாக சொல்லிடுவோம். நம்ம ஆனால் இருந்தாலும் நிறையா சுற்றுலாக்கள் தெரியாமல் போகிறாங்க, 250 படி கீழே இறங்கி மேலே ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாமல் ஏமாந்து போய் தான் வர்றாங்க.
4: ஏற்காட்டில் எத்தனை கிராமங்கள்?
5: 68 வில்லேஜ் இருக்குங்க. ஆமாம்.
4: 68 கிராமத்தில் என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க?
5: 68 வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் பார்த்தீங்கன்னா நெல் பயிரே போடுறாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஏற்காட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில வில்லேஜுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சில இடங்கள் பாதுகாப்பு பண்ணி ரோடு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
4: நீங்கள் எந்த கிராமத்தில்?
5: நாங்கள் ஏற்காடு டவுன் ஏரியாலே இருக்கோம்.
4: இப்போ மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வேறு என்னென்ன வேலை தொழில் எல்லாம் செஞ்சுருக்காங்க?
5: அதான் அவங்க பாருங்கள், தோட்டத்தை ஏற்காடில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலை வில்லேஜ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்னு இருக்காங்க, எஸ்சி எஸ்டின்னு இருக்குது. எஸ்டியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மலை, அவங்களுக்கு பேர் மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் தோட்டத்து வேலையை தான் அவங்களாம் அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வந்ததுனால அந்த வேலைகள் விட்டுட்டு டவுன் ஏரியாவில் வந்து கடைங்க அது இதுன்னு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு பொழப்பை தேடிட்டு அலைஞ்சிட்டு அலமோதிட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் அதுதான்.
3: ரொம்பவுமே பொறுமையாக தெளிவாக பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு கார்த்திக் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்-ன் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, செம்மணத்தம் கிராமத்துல சின்னத்தாயி அப்படின்ற ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பாடாத பாட்டே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா அள்ளிலேலோ அள்ளிலேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாட்டை நமக்காக பாடி கொடுத்தாங்க. வாங்க, அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: குப்பி அடிக்கிற பெண்டுகளா, கோபால கண்ணனை கண்டாங்களா, கோபால கண்ணனை கண்டிருந்தா, சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா, சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா. கொப்பிலேலோ கொப்பிலேலோ கொப்பி அடிக்கிற பொண்ணுங்கள, கொப்பி அடிக்கிற பெண்ணுங்கள, கோபால கண்ணனை கண்டாங்களா, கள்ளிலேலோ கள்ளிலேலோ காயபடி கண்ணனுக்கு கள்ளிலேலோ, கள்ளிலேலோ கள்ளிலேலோ காயபடி கண்ணனுக்கு கள்ளிலேலோ. கொப்பி அடிக்கிற பெண்டுகளா, இந்த ஆயபடி கண்ணனை கண்டாங்களா, அள்ளிலேலோ கள்ளிலேலோ காயபடி கண்ணனுக்கு கள்ளிலேலோ. கொப்பிலேலோ கொப்பிலேலோ கோபால கண்ணனுக்கு கொப்பிலேலோ. கொப்பி அடிக்கிற பெண்டுகளா, கோபால கண்ணனை கண்டாங்களா, கோபால கண்ணனை கண்டிருந்தா, சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா, சீக்கிரமா ஓடினா வாருங்கம்மா. கொப்பிலேலோ கொப்பிலேலோ கொப்பி அடிக்கிற பொண்ணுங்கள, கொப்பி அடிக்கிற பெண்ணுங்கள, கோபால கண்ணனை கண்டாங்களா, கள்ளிலேலோ கள்ளிலேலோ காயபடி கண்ணனுக்கு கள்ளிலேலோ, கள்ளிலேலோ கள்ளிலேலோ காயபடி கண்ணனுக்கு கள்ளிலேலோ. கொப்பி அடிக்கிற பெண்டுகளா, இந்த ஆயபடி கண்ணனை கண்டாங்களா.
1: ரொம்ப அருமையா, தெளிவா, ரொம்ப அழகா இந்த பாடலை பாடி கொடுத்தாங்க நமக்காக சின்னத்தாய் அக்கா. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. பார்க்க அழகா இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் இயற்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. சில தாவரங்கள் பூக்களையும் தோட்டங்களையும் அழகுபடுத்தினாலும் அது சுற்றுச்சூழலுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு தாவரம் தான் சிங்கப்பூர் டெய்சி, அப்படி இல்லைன்னா கிரீப்பிங் ஆக்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கப்பூர் டெய்சி மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, கரிபியன் பகுதிகளை பூர்வீகமாக கொண்டதுங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பல வெப்பமண்டல நாடுகளில் பரவி வளருது. அழகான தரை விரிப்பாக வளர்வதனால பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் அலங்கார செடியாக பரவலாக வளர்க்கப்படுது. இந்த செடி தரையோடு படர்ந்து வளரக்கூடிய ஒரு பல்லாண்டு மூலிகை தாவரம் தாங்க. சுமார் 30 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். இதோட தண்டுகள் தரையில் பரவி புதிய வேர்களை உருவாக்கி மிக வேகமாக பரவுதுங்க. அடர்பச்சை இலைகளும் வருஷம் முழுசுமே பூக்கக்கூடிய பிரகாசமான மஞ்சள் நிற மலர்களும் தான் இதை மிகவும் கவர்ச்சியாக மாற்றுது. இந்த செடி சூரிய ஒளி நல்லா படக்கூடிய இடத்துலையும் ஈரப்பதம் கொண்ட இடங்கள்லையும் ரொம்ப வேகமாக வளருதுங்க. சாலை ஓரங்கள், தோட்டங்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள் மற்றும் விவசாய நிலங்களோட ஓரங்கள்லையும் இது பரவிடுது. ஆனால் இந்த அழகான செடிக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இது மிக வேகமாக பரவி தரையை முழுசுமே மூடிடுது. இதனால் அங்கே இயற்கையாகவே வளரக்கூடிய மற்ற செடிகள் சூரிய ஒளி கிடைக்காம இளமும் கிடைக்காம அழிஞ்சு போகுது. இதோட காரணமாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியமான IUCN வெளியிட்ட உலகத்தில் 100 மிக மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியலில் இந்த தாவரம் இடம்பெறுதுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செடி பெரும்பாலும் விதைகளால் அல்ல, தண்டுகளோட துண்டுகள் மூலமாக பரவுது. ஒரு சின்ன தண்டு மண்ணில் பட்டாலே புதிய செடியாக வளர்ந்துடுது. அதனால தோட்ட கழிவுகளோட இதை வெளியே கொட்டும்போது புதிய பகுதிகளுக்கு ஈஸியாக பரவிடுது. நேர்களே அழகாக இருக்கிறதுனால எந்த செடியுமே கட்டுப்பாடின்றி வளரக்கூடாது. இயற்கையோட பூர்வீக தாவரங்களை பாதுகாக்கிறதும் ஆக்கிரமிப்பு இனங்கள் பரவாமல் தடுக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் கூட. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு கந்தங்கரா அப்படின்ற மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. இந்த கந்தங்கரா மக்கள் ஆஸ்திரேலியாவோட தென்கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவங்க. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நீலமலைகள், தெற்கு உயர்நிலங்கள், ஒல்லோண்டில்லி மற்றும் கோல்பன் உள்ளிட்ட பரந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுமார் 11,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நிலப்பரப்பு அவங்களோட பெரிய தாயகமாகவே இருந்ததுங்க. கந்தங்கரா மக்களோட மொழி புரோகோராங் மொழி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது பாமானியுங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. 1901 வருஷம் இந்த மொழியை பற்றிய ஆய்வுகள் தொடங்கப்பட்டது. மொழி அப்படின்றது ஒரு சமூகத்தோட அடையாளம் அப்படின்றதுனால இன்னைக்கு அதோட வரலாறும் பண்பாடும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. 1802 வருஷம் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் முதல் முதலா கந்தங்கரா மக்களை சந்திச்சாங்க. ஆரம்பத்தில் நட்புறவு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதிகரிக்க தொடங்கினது. நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இதனால கந்தங்கரா மக்கள் தங்களோட தாயகத்தை பாதுகாக்க போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. 1816 வருஷம் நடைபெற்ற அப்பின் படுகொலை கந்தங்கரா மக்களோட வரலாற்றில் மிக துயரமான சம்பவமாக இருக்குங்க. பல ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு ஆஸ்திரேலிய வரலாற்றில் பழங்குடியினருக்கு எதிராக நடந்த கொடூரமான நிகழ்வுகளில் ஒன்றா இருக்குங்க. இருந்தாலுமே கந்தங்கரா மக்கள் தங்களோட அடையாளத்தை இழக்கலை. பலர் தங்களோட பாரம்பரிய நிலங்களுக்கு திரும்பி வாழ்ந்தாங்க. சிலர் கல்வி, விளையாட்டு, சமூக பணிகள் மற்றும் பழங்குடியினர் உரிமை போராட்டங்களில் முக்கிய பங்காற்றினாங்க. இன்னைக்கு அவங்களோட சந்ததியினர் தங்கள் மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கந்தங்கரா மக்களோட கலாச்சாரத்தில் குரங்காட் மற்றும் மிராகன் அப்படின்ற படைப்பு கதை ரொம்பவுமே முக்கியமானது. வானவில் பாம்பா நினைக்கக்கூடிய குரங்காட்சும் மிராகனும் இணைந்த இந்த கனவு கால கதை ஆறுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகள் எப்படி உருவானது அப்படின்றத அவங்களோட பாரம்பரிய நம்பிக்கைகள் மூலமா விளக்கம் அளிக்குதுங்க. இயற்கையோட மனிதன் கொண்டிருந்த ஆழமான உறவை இந்த கதையுமே வெளிப்படுத்துது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நானுமே இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, மணியோ 9 ஆயாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலகத்தையே தன்னுடைய ஒரு வார்த்தையால் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மனிதரோட ஒரு கதையை தாங்க சொல்ல போகிறேன். புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் டோனி ராபின்ஸ் அவரோட ஒரு கதை. 1972 அமெரிக்காவில் ஒரு சின்ன வீட்டில் 12 பையனாக இருக்கிறாருங்க. அவர் பேர் ஆண்டனி ஜே மகாவோரிக். இவர் தான் பின்னால் டோனி ராபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். குடும்பத்தில் கடுமையான வறுமை, சாப்பாட்டுக்கு கஷ்டம், பெற்றோர் விவாகரத்து பண்ணிடுறாங்க, அம்மாவுக்கு வந்து மனநிலை சரியில்லாமல் போகுது, வீட்டில் எப்பயுமே சண்டையும் கண்ணீரும் தான் இருக்குது. ஒரு தேசத்துக்கே வெளிச்சம் தரப்போகிற அந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு நாள் இருண்ட நாள். அது என்ன நாள் அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங் டே. வீட்டில் சாப்பிட ஒரு துண்டு ரொட்டி கூட வந்து இல்லை. பசியால் அவருடைய வயிறு எரியுது. இப்போ திடீர்னு கதவு தட்டப்படுது. கதவு திறந்தால் வெளியே ஒரு நபர் நிறைய உணவு பட்டலம் கூட நிற்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை உணவையும் கொடுத்து உதவுறாரு. அந்த சின்ன பையன் அப்போ டோனி ராபின்ஸ் மனசில் ரெண்டு விஷயம் ஆழமாக பதிஞ்சுதுங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதர் வந்து எங்களுக்கு உதவுறார் அப்படின்னா மனிதநேயம் இன்னும் சாகலை. அதே மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுற அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்நாளில் நான் வந்து உதவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை அவர் வந்து இது பண்ணுறார். அதே மாதிரி சின்ன வயசில் ஒரு சபதம் எடுக்கிறார். அதுதான் இந்த சபதம். பிற்காலத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களோட வாழ்க்கையை மாற்றியமைச்ச இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அதே மாதிரி காலங்கள் போகுது. டோனி ராபின்ஸ் வளர்ந்து ஒரு பெரியவனாக ஆகிறாரு. ஆனால் சூழ்நிலை மாறலை. சொந்தமாக வீடு இல்லை. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் பாத்ரூம் கழுவுற வேலைக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் உடம்பில் அதிகப்படியான எடை, அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் மனசில் தாழ்வு மனப்பான்மை, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் போல அப்படின்லாம் அவருக்கு வந்து தோணிகிட்ருக்கு. தொடர்ந்து எப்படி பல தடைகளை கடந்து இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு டோனி ராபின்ஸ் அவரோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை, சின்ன வயசில் வளர்றாரு, சொந்தமாக வீடு இல்லை, ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் பாத்திரம் கழுவுற வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. அதே நேரத்தில் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் பருமன், அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாகுது. நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவருக்கு தோணுது. ஆனால் அவருக்குள்ளார இருந்த ஒரு சின்ன ஸ்பார்க், அந்த ஸ்பார்க் அவரை கடைசி வரைக்கும் விடலை. தன்னுடைய வாழ்நாளை மாற்றணும் அப்படின்னா எதையாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயதில் நினைக்கிறாரு. அப்படி தான் ஒரு நாள் புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜான் ரோன் நடத்தின ஒரு செமினாருக்கு வந்து போகிறார். அவர்கிட்ட போகிறதுக்கு கூட பணம் இல்லை. அப்போ அவரோட பாக்கெட்டில் இருந்தது வெறும் $40 தான். யோசிச்சு பாருங்கள், $40 அப்படின்றது அப்போ அவருக்கு வந்து ஒரு வாரத்துக்கான சாப்பாட்டு பணம். ஆனால் அந்த பணத்தை கொடுத்து அவர் வந்து செமினார் டிக்கெட்டை வாங்குறார். அதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமையுதுங்க. செமினார் முடிஞ்சதும் ஜான் ரோனை நேரில் சந்திச்சு, சார் உங்ககிட்ட நான் வந்து வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது எனக்கு சம்பளம் வேணாம், நீங்கள் சொல்லி கொடுக்குற விஷயங்களை மட்டும் நான் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த துணிச்சல் தான் டோனி ராபின்ஸை ஜான் ரோனோட நேரடி சீடராக மாற்றினுச்சுங்க. அங்கே தான் அவருக்கு கிடைச்சது NLP, அதாவது நியூரோ லிங்கஸ்டிக் ப்ரோக்ராமிங். மனிதருடைய மூளை எப்படி வேலை செய்யுது, எண்ணங்களை எப்படி மாற்றலாம் அப்படின்ற ரகசியத்தை வந்து கற்றுக்கிட்டார். டோனி ராபின்ஸ் ஒரு தனி மனிதர் இல்லைங்க, ஒரு பிராண்ட். மக்களோட பயத்தை போக்குறதுக்கு அவர் கண்டுபிடிச்ச ஒரு வழி தான் ஃபயர் வாக், நெருப்பு மீது வெறுங்காலில் நடக்கிறது. அதாவது பயம் அப்படின்றது உண்மையானது இல்லை, நம்மளுடைய மனம் உருவாக்கின ஒரு மாயை. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து மேடையில் பேசும்போது லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விடுறாங்க. பில் கிளின்டன், ஜாக்சன், செரீனா வில்லியம்ஸ்னு உலகத்தோட டாப் மோஸ்ட் செலிப்ரிட்டிஸ் கூட இவர்கிட்ட வந்து லைஃப் கோச்சிங் வாங்குறாங்க. அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய நபர் அப்படின்னு. தொடர்ந்து இவருடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருடா.
2: என்னடா சொன்னாரு?
1: எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்க கூடாதாண்டா.
2: ஓ அப்படியா, சரி. காலையில ஒரு உணவை சாப்பிடவே முடியாது, அது என்ன உணவு தெரியுமா?
1: அப்படி என்னடா உணவு?
2: மதிய உணவு, இரவு உணவு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதாவது அவருடைய பேர் தோனி ராபின்ஸ், அவரோட கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அதாவது பில் கிளின்டன், ஹியூ ஜாக்சன், செரீனா வில்லியம்ஸ்னு உலகத்தோட டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் கூட இவர்கிட்ட தான் லைஃப் கோச்சிங் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இவர் சொல்கிற விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய மென்டல் பீஸ்க்கு. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவரோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அவர் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற பல பில்லியன்களை கடந்த தொழிலதிபர். ஆனால் அவர் ஆரம்பித்த போது அவர்கிட்ட இருந்தது வெறும் வெறி மட்டும்தாங்க. அதாவது ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி, வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற வெறி. டோனி ராபின்ஸ் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய கடந்த காலம் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது அப்படின்றதாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைய முடிவுகள் மட்டும்தான் நாளைய தீர்மானிக்கின்றன. வறுமை எவ்வளோதான் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும், தோல்விகள் நம்மளை நிறைய அச்சுறுத்தினாலும், ஆனால் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வைராக்கியம் இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இவர் வந்து பெரிய உதாரணங்க. அவர் சிறுவனாக இருந்தபோது கடுமையான வறுமை. அப்போ ஒரு நபர் வீட்டுக்கு வந்து உணவு பொட்டலங்களை கொடுத்து உதவினார். அப்போ மனிதநேயம் அப்படின்றது இன்னும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறார். வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கையை வந்து உண்டு பண்ணுதுங்க. இந்த நிகழ்வு தான் பிற்காலத்தில் உலக அளவில் கோடிக்கணக்கான உணவுகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்கெட் பிரிகேட் அமைப்பை வந்து தொடங்கிறதுக்கு அவருக்கு ஒரு உத்வேகமாக இருந்ததுங்க. டோனி ராபின்ஸ் அவரோட இளமை காலத்தில் ஒரு ஜானிட்டராக வேலை பார்த்து வந்தார். அப்போ அவர் வாங்கின வார சம்பளம் வெறும் $40. அந்த பணத்தை கொடுத்து தான் உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜான் ரோனோட செமினாருக்கு டிக்கெட் வாங்கி கலந்துக்கிறார். அதுவே அவரோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையுது, அவரை உலக புகழ்பெற்ற மேடை பேச்சாளராக மாற்றினது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஜான் ரோன்கிட்ட வேலை கற்றுக்கிறாரு டோனி ராபின்ஸ். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை மாறிடுச்சா அப்படின்னா இல்லைங்க. எப்போ வேணாலும் நின்று போகக்கூடிய ஒரு பழைய கார் அவர்கிட்ட இருந்துச்சு. தங்கிறதுக்கு சொந்த வீடு இல்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒரு சிறிய சமையலறை கூட இல்லாத ஒரு அறை, பேச்சுலர் அப்பார்ட்மெண்ட். அந்த சின்ன அறையில் தான் பாத்திரங்களை கழுவு கூட இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சின்ன அறை. குளியல் அறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த குளியல் அறையில் தான் அவர் வந்து பாத்திரங்களை கூட கழுவுவார். அப்போ அவரோட வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவருடைய அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே மாற்றினதுங்க. அதாவது சுவாசம் இருக்கிற வரைக்கும் சூழலை மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் நம்பினார். அந்த சின்ன அறையில் உட்காந்து தான் மனித மனம் எப்படி வேலை செய்யுது, உலகத்தோட பெரிய உளவியல் புத்தகங்களை அந்த அறையில் படிக்கிறார். டோனி ராபின்ஸ் கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், மனநிலையை மாற்றி அமைக்கிறது. அவர் சொல்லுவார், உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் எந்த மனநிலையில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தர் ரொம்ப சோகமாக குனிஞ்ச தலையோட தோல் தளர்ந்து உட்கார்ந்திருந்தார்னா அவரோட மூளை அவருக்கு சோகமான யோசனைகளை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் திடீர்னு எழுந்து நின்று மூச்சை நல்லா இழுத்துட்டு ஒரு விக்டரி ஃபோர்ஸ் கொடுத்தா மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் சமிக்கைகளும் மாறி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல ஐடியாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்களுக்கு வந்து சொல்லித்தராரு. அதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க. குடியரசுத் தலைவர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், கோடீஸ்வர தொழிலதிபர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா டோனி ராபின்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த கெப்பாசிட்டி அப்படின்றது உயருதுங்க. அமெரிக்க அதிபராக இருந்த

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் டோனி ராபின்ஸ் அவரோட ஒரு கதை தாங்க. அதாவது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, நாம் வாழ்க்கைக்கு என்ன திருப்பி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் அவர் வந்து பேசியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பசியில் அழுத அந்த சிறுவன், ஒரு கட்டத்தில் உலகத்துக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடிப்பணிஞ்சு போகாமல் அந்த சூழ்நிலையை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க தெரிஞ்சது தாங்க. நம்மளோட வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், வறுமை வரலாம், நம்மளை பார்த்து எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்கலாம், ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபயரை, ஸ்பார்க்கை அணைய விடாமல் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம சாதிக்க முடியுங்க. டோனி ராபின்ஸோட ஒட்டுமொத்த பயிற்சியும் NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங், இந்த உடலுக்கும் மனதுக்கும் இருக்கிற தொடர்பை அடிப்படையாக வச்சு நாம் நிற்கக்கூடிய விதம், மூச்சு விடக்கூடிய முறை, உடல் மொழி, இதை மாற்றினாலே நம்மளுடைய மூளையோட செயல்பாடு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காட்டினவர் தான் இவர், டோனி ராபின்ஸ். அதே மாதிரி மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு ஒரு அட்வைசராக இருக்கிறது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயங்களாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாலே எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய, அதாவது அதிபர் பில் கிளின்டன், ஒபேரா வின்ஃப்ரே, செரீனா வில்லியம்ஸ், இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற பிரபலங்கள், ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கே எல்லாம் தெரியும், யாரும் சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு நினைக்காம இவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் எவ்வளோ உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ இந்த கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.